நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இன்று புதன்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 ஒரு நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். இடல் என் பருவத்தும் உப்புரவிற்கு ஒழ்கார், கடன் அறி காட்சியவர். குரல் எண் 218. அதிகாரம் ஒப்புரவு அறிதல். விளக்கம்: ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்து அறிவையுடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு?
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்?
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல். நம்ம புதுவை.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம்.
9: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
8: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: எஃப்எம் ரெயின்போக்கு
10: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
11: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
3: சொல்லவே சொல்லாதீங்க,
7: சொன்ன
3: உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
7: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோம்.

0: ரெயின்போ புதுவை 102.8.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
5: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
6: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
5: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
6: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி, இத கேளுங்க அண்ணா.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
8: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
9: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: Let's go.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்ச கவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லியின் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர்

ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. விட்டமின் டிஃபிஷியன்சி மற்றும் பிரெயின் டிசீஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.

7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரலில் இணைகிறார் விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்ஜுரி தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தூ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். இரண்டு பயணத்திற்கு காலத்தை வென்ற காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி குறித்து நேரலில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்லூரி நிறுவன கண் மருத்துவத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி அர்ச்சனா அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. மாலை 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்திதே வானம். இதனிடையே 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மேலும் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை. வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. சீவாணி அல்லா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் கஞ்சிரா கேட்கலாம். சென்னை அஞ்சல். 10:00 கேட்டாலே இணைக்கும்.

11/2 நேர் விருப்பம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு வினை தூய்மை. நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இருசக்கர வாகனங்கள் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர் முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். பன்னிரண்டு 30க்கு பன்னிசை மாலை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50க்கு புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு அடுக்குமல்லி திரைப்படம் ஒளிச்சித்திரம் இசை சங்கர் கணேஷ் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் பாடல் கேட்கலாம். ஐந்து 30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். ஆறு ஐம்பதுக்கு நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரைசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் சி முஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு திரைசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டு கால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: இன்றைக்கு எது அறிவு என்பதை குறித்து சிந்திப்போம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றுள்ள மனிதனுக்கு தனியான தலையான அறிவு ஒன்று உண்டு. அதுவே 6வது அறிவு. நல்லதன் நலனும் அல்லதன் தீமையும் எண்ணி பார்த்து அல்லதை விளக்கி நல்லதை செய்யுமாறு அந்த அறிவு வழிகாட்டுகிறது. அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக் கொண்டு இருப்பது அறிவாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்தி செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது. அவற்றை கற்று

0: தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மை அறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பை போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததை காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும், அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும், வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும் போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிற போது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிற போது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமார்த்தியமாக பிழைப்பது அல்ல. எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. தெய்வீக ராகம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 13 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். பஞ்சகாவியா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக சார் மயிலாடுதுறை, செந்தில்குமார் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டேன், வேலையோட விவசாய ஆபீஸுக்கு போய் அதிகாரிய பாத்துட்ட, அப்படியே கத்திரி சம்பந்தமான ஆலோசனைகளையும் கேட்டுட்டு வந்துருவோம்.
2: நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா.
1: அண்ணே சைக்கிள் வருது, ஓரம் ஓரம்.
2: நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா.

0: விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்.
1: சரி
0: சரி, இவ்வளவு

0: அப்புறம் போறதுக்கு அலுப்பா இருக்குன்னு அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே பொறுமையா சைக்கிளை மெதிச்சுன்னு போயிட்டு இருக்கான்.
1: ஓஹோ, சைக்கிளை ஓட்டும் போது அலுப்பு தட்டாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு போற.
0: ஆமாப்பா.
1: நான் எங்க போயிட்டு வரேன் கேட்டியா?
0: என்னப்பா எங்க போயிட்டு வர? ஆமா, அதுனா கையில பாட்டில் மாறிக்குது.
1: எப்பா, இந்த நாலஞ்சு பாட்டில் என்ன இருக்கு தெரியுமா?
0: என்ன இருக்குன்னு தெரியல, சொன்னாதான் தெரியும்.
1: அமிர்தம் இருக்குப்பா.
0: அமிர்தம் இருக்கா?
1: ஆமாப்பா, பஞ்சகாவியம் இருக்குது.
0: சரி சரி, நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுமா?
1: நீ எங்க போற நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும்.
0: ஒன்னில காத்த மூத்த அரகாணி கத்திரிக்க
1: நாட்டான்
0: குட்ட குட்டையா இருக்குது, வளர மாட்டேங்குது. சரி, விவசாய ஆபீசர் போய் பாத்துட்டு ஏதோ ஆலோசனை சொன்னா அது தகுந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் விளைச்சல் அதிகமாகும்னு போயிட்டு இருக்கேன்.
1: நீ ஒண்ணு கவலைப்படாத.
0: என்னப்பா?
1: முதல்ல உட்காரு, சைக்கிள் நிப்பாட்டு முதல்ல.
0: சரி காத்த முத்து, சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்ல, அரச மரத்தடியில சாச்சி விட்டு வரேன்.
1: சாச்சி விட்டுட்டு வா.
0: சரி. சொல்லு காத்த முத்து, இப்ப சொல்லு.
1: இந்தாப்பா கருத்த முத்த, இந்த அஞ்சு பாட்டில புடி.
0: சரி,
1: நீ டவுனுக்கு எல்லாம் போக வேண்டாம். இத பயன்படுத்தினாவே உன் கத்திரி கொள்ளையில கத்திரிக்காயா செடி முழுக்க நிக்கும்.
0: என்னப்பா சொல்ற, அவ்வளவு என்ன இருக்குது இந்த பாட்டில?
1: எப்பா, இதுக்கு பேரு பஞ்சகாவியா. இத பயன்படுத்தினா விளைச்சலும் அமோகமா இருக்கும், பயிர நோய்களும் தாக்காம நம்ம கட்டுப்படுத்திக்கலாம்.
0: அப்படியா? அதான் பக்கத்து கொள்ளக்கார தம்பி சொன்னாப்ல இது பஞ்சகாவியான்னு. ஆனா எனக்குதான் ஒன்னும் புரியல காத்த முத்து, அத சரியா நான் காதுல வாங்கிக்கல.
1: எப்பா, இதை நம்ம வீட்லயே தயார் பண்ணலாம்ப்பா. நான் தயார் பண்ணி தான் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்தேன்.
0: ஓஹோ,
1: இத டவுன்ல ஒரு 100 ரூபா ஒரு பாட்டிலும் கூட விக்கலாம். நீ அவ்வளவு எனக்கு கொடுக்க வேணாம்.
0: சரி சரி சரிப்பா,
1: ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சுக்க.
0: சரி,
1: அஞ்சு பாட்டில 250 ரூபா எனக்கு கொடு.
0: சரிப்பா. காத்த முத்து, உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் நானும் தயார் பண்ற மாதிரி ஐடியா இருந்தா சொல்லு.
1: எப்பா, பஞ்சகாவியம் தயார் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தான்ப்பா. சரி சரி, நான் சொல்றதெல்லாம் நல்லா மனசுல வாங்கிக்கணும்.
0: சரிப்பா.
1: பசுஞ்சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துக்க,
0: வீட்டுல இருக்கு.
1: சரியா? அப்புறம் பசுமாட்டு கோமியம், அதாவது அதனுடைய சிறுநீர்,
0: சரி,
1: அது ஒரு 3 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: பசுமாட்டு பால் ஒரு 2 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: அப்புறம் பசுமாட்டு தயிர், நல்லா புளிச்சு போன தயிரா இருக்கணும்.
0: சரி,
1: இது ஒரு 2 லிட்டர்.
0: ஓஹோ.
1: அப்புறம் பசுமாட்டு நெய் 1 லிட்டர். இதுல ஏதாவது நீ காசு கொடுத்து வாங்க போறியா?
0: இல்ல, எல்லாமே வீட்டுல இருக்குது.
1: அப்புறம் என்னப்பா, இந்த 5 பொருட்கள், அதாவது பஞ்ச பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம பஞ்சகாவியம் தயார் பண்ண போறோம்.
0: ஓஹோ.
1: இது கூட இன்னும் ஒரு 3 பொருளை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க.
0: அது என்னது?
1: கரும்பு சாறு ஒரு 3 லிட்டர்.
0: அது பக்கத்து கோயில இருக்குது கரும்பு, அது வெட்டிக்கிறேன் நானு.
1: எப்பா, நீ வெட்டுவியோ இல்ல கரும்பு சாறை நீ வாங்கிட்டு வந்துக்கியோ, அது உன் விருப்பம். அப்புறம் இளநீர் ஒரு 3 லிட்டர்.
0: என் வீட்டுல 3 மரங்குது.
1: அப்ப இளநீருக்கு பஞ்சம் இல்ல.
0: ஆமா.
1: வாழைப்பழம் ஒரு 12 பழம்.
0: 2 வாழை மரங்குது என் தோட்டத்துல.
1: இல்லன்னா வெளியில வாங்கிக்கப்பா.
0: சரி சரி,
1: ஒன்னும் பிரச்சனை இல்ல. மொத்தம் 8 பொருள் சொல்லிருக்கேன்.
0: ஆமா.
1: இப்ப நான் செய்யற முறைய பத்தி சொல்ல போறேன்.
0: சரி சரி, அதான் முக்கியம், அதை சொல்லு.
1: பசுஞ்சாணம் 5 கிலோ எடுத்துக்கிட்டியா?
0: ஆமா.
1: அப்புறம் அது கூட பசுமாட்டு நெய் 1 லிட்டர்.
0: ஆமா.
1: இத நல்லா போட்டு கலக்கணும்ப்பா, கையால போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பிளாஸ்டிக் வாளியில இத போட்டு 3 நாள் வச்சிருக்கணும்.
0: ஓஹோ, 3 நாளா?
1: ஆமாப்பா. தினமும் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது நல்லா பிசைஞ்சு விடணும்.
0: இப்ப
1: 3 நாள் முடிஞ்சு போச்சா?
0: ஆமா.
1: 4வது நாள் மத்த பொருட்கள் இருக்குல்ல.
0: ஆமா.
1: இப்ப 2 பொருள் போக இன்னும் 6 பொருள் இருக்குல்ல.
0: 6 பொருள் இருக்கு.
1: இதெல்லாம் இது கூட சேர்க்கணும்.
0: ஓஹோ.
1: அப்ப நம்ம சின்ன வாளியா இருந்தா பத்தாது, தேவைப்பட்டா மண்பானை பெருசா எடுத்துக்க, அல்லது சிமெண்ட் தொட்டி எடுத்துக்க, அல்லது பிளாஸ்டிக் தொட்டிய நல்லா பெருசா கூட எடுத்துக்க. இப்ப இதுல இந்த எல்லா பொருளையும் போட்டு இதே மாதிரி நல்லா கலக்கணும்.
0: ஓஹோ.
1: கையால பசைஞ்சு விட்டு நல்லா கலக்கு. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும். இப்ப மேல் பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு மெல்லிய வலை அல்லது ஒரு காடா துணி, ஏன்னா கொசு கூட உள்ள போயிட கூடாது.
0: ஓஹோ.
1: ஏதாவது பூச்சியோ ஈயோ கொசுவோ உள்ள போனுச்சுன்னா போய் முட்டை விட்டு நமக்கு வேலை வச்சிடும். அதே நேரத்துல காற்றோட்டமும் இருக்கணும். அதனாலதான் மெல்லிய துணியை போட்டு அதனுடைய வாய்ப்பகுதியை நல்லா மூடி நல்லா கட்டி வச்சிடணும். இப்ப தினம் ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ இத நல்லா திறந்து திரும்ப ஒரு நல்ல நீட்டு குச்சி ஒண்ணு வச்சுக்க, வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விடும். இப்படி ஒரு 15 நாள் கலக்கிட்டே வந்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி ஒரு வாடை வரும்.
0: ஓஹோ.
1: பஞ்சகாவியா கரைசல் தயாராயிடும்.
0: ஈஸியான மெத்தடுங்க.
1: அப்புறம் மாட்டுக்கு இந்த

0: ஆன நோய்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பஞ்சகாவியம் கொடுக்கும்போது உடனே நோயும் குணமாயிடும்பா.
1: ஓ,
0: மாட்டுடைய தோலை பார்த்தாவே அப்படியே மினு மினு மினுன்னு தங்க மாதிரி மின்னும்பா.
1: ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்குது.
0: ஆமாப்பா, ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். நீ தான் ஏற்கனவே வெள்ளாடு ஆகிய இப்ப 10 ஆடுக்கு மேல வச்சிருக்கிய.
1: ஆமாமா,
0: அந்த ஆட்டுக்கு 10 மில்லியிலிருந்து 20 மில்லி வரைக்கும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம்.
1: ஓ, நாளைக்கே கொடுத்துட மாட்டான்.
0: இடம் நல்லா கூடி ஆடு நல்லா வெயிட் அடிச்சிரும்பா, அவ்வளவும் காசு உனக்கு. அப்புறம் கோழி வளர்க்குற இல்லையா, அந்த கோழிக்கும் தீவனத்திலயோ அல்லது குடிக்கிற நீர்லயோ 1 மில்லி, ஒரு கோழிக்கு 1 மில்லி அந்த அளவுல கொடுத்தீங்கன்னா கோழிகளும் நோய் தாக்குதல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்.
1: அதிக முட்டை போடுங்கிற.
0: அதிக நாளைக்கு முட்டை போடும்பா, முட்டை அதிகமா அதிகமா உனக்கு லாபம் தானே.
1: ஆமா,
0: பன்றி வளர்க்குறவங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: 10 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் இதை கொடுக்கலாம். பன்றிகளும் நல்லா திடமாவும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும். எல்லா கால்நடைகளுக்கும் இதை கொடுக்கலாம். மனுஷங்க கூட தேவைப்பட்டதுன்னா அவங்களும் சாப்பிடலாம்ப்பா,
1: பரவாயில்ல.
0: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகாவியத்தை நான் தயாரிக்கிற மாதிரி நீனும் தயாரிச்சு என்ன மாதிரியே டவுன்ல போய் விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்ப்பா.
1: கண்டிப்பா காத்த முத்த, விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு தான் போனேன். நல்ல நேரத்துல நீ வந்த, இப்பவே போயிட்டு பஞ்சகாவியா தயாரிக்கிற வேலையில இன்னைக்கே இறங்க போறோம்ப்பா.
0: சரி சரி, அந்தாண்ட கரையில அந்த சப்பாத்தி முள்ளு எல்லாம் இருக்குல்ல.
1: ஆமா,
0: அங்க நல்லா கவனிச்சு போறேன்.
1: ஆமா, சப்பாத்தி பழம்
0: தெரியுதுல்ல, சின்ன வயசுல எம்மா சாப்பிட்டுருக்கோம்.
1: ஆமாம்பா.
0: அப்பா, அதுல கொடுக்கு மாதிரி முள்ளு இருக்கும். நம்ம பாட்டில அப்படியே தெரியாம சப்பாத்தி பழத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்குல போய் சறுக்குன்னு சொருவிக்கும்.
1: ஐயோ, கையில கூத்தலாம், அது பல மணி நேரத்துக்கு வழி இருக்குமே.
0: ஆமாப்பா. சரி சரி, நம்ம அந்தாண்ட போய்
1: சரி சரி
0: தேவையான அளவுக்கு சப்பாத்தி பழத்தை பறிச்சுக்கிட்டு
1: சரி
0: நம்மளும் சாப்பிட்டு.
1: ஆமா,
0: நம்ம வீட்டுல இருக்கணும் கொடுக்கலாம். சரி சரி, வாப்பா அங்க போவோம்,
1: வா பறிச்சு சாப்பிட்டு போலாம். காத்தமுத்த, கிராமத்துலதான் இந்த பழம் எல்லாம் கிடைக்கும், கண்டிப்பா சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம.
0: ஆமாப்பா, சப்பாத்தி பழம் சாப்பிட்டா உடம்புல பிபின்னு சொல்றாங்க இல்லையா,
1: ஆமா,
0: ரத்த கொதிப்பு,
1: ஆமா,
0: அதுவே கண்ட்ரோல் ஆயிடும்பா. சரி சரி, வா போலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள், பஞ்சகாவியா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை, செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசமுருகன் ஆகியோர். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை ஏஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய்

0: நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து A.லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜோஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று

0: விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100m கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100m தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. நேர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்கநகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். பழங்களை விரைவாக பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைடு கற்களில் ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கொடிய நச்சு துகள்கள் உள்ளன. உச்சக்கட்ட வேதனையான விஷயம் என்னவென்றால், இந்த ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டால் மயக்கம், தலைச்சுற்றல், பார்வை மங்குதல் மற்றும் கல்லீரல் பாதிப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்படும். அதனால்தான் இந்திய உணவு பாதுகாப்பு தரம் இந்த முறையை சட்டப்படி கடுமையாக தடை செய்துள்ளது. பாக்டீரியாக்கள் மற்றும் மண்புழுக்கள் போன்ற இயற்கை உழவர்கள் இரசாயன உரங்களின் காரத்தன்மை தாங்காமல் இறந்து விடுகின்றன. இதன் காரணமாக மண் தனது இயல்பான உயிர் ஆற்றலை இழந்து கல்லை போல மாறிவிடுகிறது.

0: ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வுகளின்படி தொடர்ச்சியான இரசாயன பயன்பாடு காரணமாக அடுத்த சில தசாப்தங்களில் உலகின் பெரும்பகுதிகள் விவசாயத்திற்கு உதவாத பாலைவனங்களாக மாற வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கப்படுகின்றது. இதற்கான மாற்று வழிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நச்சு சூழலில் இருந்து விடுபடவும் நமது எதிர்கால சந்ததியை காப்பாற்றவும் நமக்கு உடனடியாக மாற்று வழிகள் தேவை. இயற்கை மற்றும் மாடி விவசாயம். இரசாயன உரங்களை தவிர்த்துவிட்டு இயற்கை உரம், பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் போன்ற பாரம்பரிய உத்திகளை கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும். நம் வீட்டிலேயே கிடைக்கும் சமையலறை கழிவுகளை கொண்டு சிறிய அளவில் மாடி தோட்டம் அமைத்து நச்சுத்தன்மையில்லா காய்கறிகளை நாமே விளைவிக்கலாம். பாரம்பரிய விதைகள் பாதுகாப்பு. வீரிய ஒட்டுரக மற்றும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு பதிலாக நமது பாரம்பரிய நாட்டு ரக விதைகளை பயன்படுத்துவது சூழலுக்கு எக்காலத்திலும் பாதுகாப்பானது. நுகர்வோராகிய நமது விழிப்புணர்வு. நாம் வாங்கும் காய்கறிகளை நன்கு தண்ணீரில் கழுவி பயன்படுத்துவதுடன் இன்றுவரை உள்ளூர் விவசாயிகளிடம் நேரடியாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். இதற்கான நவீன மற்றும் பாரம்பரிய மாற்று வழிகள். இயற்கை முறை பூச்சி விரட்டிகள். இரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக வேப்பெண்ணெய், தசகவ்யா, புகையிலை கரைசல் மற்றும் புளித்த மோர் போன்ற இயற்கையான வழிகளை பயன்படுத்தலாம். பேக்கேஜிங் மற்றும் சேமிப்பு. குளிர்சாதன கிடங்குகளில் இரசாயன வாயுக்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபு சார்ந்த முறையில் வைக்கோல், சாம்பல் மற்றும் காற்றோட்டமான இயற்கை அறைகளை பயன்படுத்தி பழங்களை பதப்படுத்தலாம். மில்லட்ஸ் மற்றும் பாரம்பரிய தானியங்கள். அறுதி விளைச்சல் மற்றும் இரசாயன தாக்கம் அதிகம் தேவைப்படும் நெல், கோதுமைக்கு மாற்றாக இயற்கையாகவே எந்தவித இரசாயனமும் இன்றி விளையக்கூடிய சிறு தானியங்களை நமது உணவில் சேர்ப்பது சுற்றுச்சூழலுக்கும் நமது உடலுக்கும் மிகவும் நல்லது. பளபளப்பாக இருக்கும் எல்லாமே தங்கம் அல்ல. அதேபோல கடைகளில் ஜொலிக்கும் அழகிய பழங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை அல்ல. அவசரகால லாபத்திற்காக நம் பூமியின் மண்ணையும் நமது வருங்கால தலைமுறையின் ஆரோக்கியத்தையும் பலியிடுவதை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைக்கு திரும்புவோம். ஆரோக்கியமான பூமியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.
2: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க. ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
3: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய். ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவம். தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று புதுடெல்லியில் இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தோஹாவில் ஆசிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி கூட்டத்தின் அலுவல்களுக்கு இடையே கத்தார் நிதியமைச்சரை சந்தித்து இந்தியாவில் யுபிஐ டிஜிட்டல் பண பட்டுவாடா தொழில்நுட்பத்தை கத்தாரில் அமல்படுத்துவது குறித்து விவாதித்தார். பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் புதிதாக உருவாகியுள்ள சந்தை வாய்ப்புகளை விவசாயிகளுக்கு ஆதரவாக திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு நேற்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பல்வேறு பகுதிகளை அவர் பார்வையிட்டு பார்வையாளர்களுடன் கலந்துரையாடினார். காரைக்காலில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் திருநள்ளாறு வீதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர். குப்பைகளை தரம் பிரித்து அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து அப்போது எடுத்துக் கூறப்பட்டது.

0: ஜம்மு காஷ்மீர் புட்கா மாவட்டத்தில் ராணுவம், காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய ஆபரேஷன் கோராக் நடவடிக்கையின் போது மிகவும் தேடப்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: தஞ்சே முழங்கு.
1: தமிழமுது இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
3: சங்க இலக்கியம் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் கிடைத்த ஒப்பற்ற இயற்கை இலக்கியம். தமிழ் மண்ணிலே பிறந்து வளம்பெற்று தழைத்து கிளை பெருக்கிய மண்ணின் மனம் வீசும் இலக்கியம். இதனை தொல்காப்பிய பாயிரம் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் என்று எடுத்து பேசும் தேவார ஆசிரியர் அப்பர் பெருமான் நண்பாட்டி என்றும் மணிவாசகர் உயர்மதிர்கூடலின் ஆய்ந்த ஒன் தீம் தமிழ் என்றும் காப்பிய கம்பர் சான்றோர் கவி என்றும் பாராட்டி சொல்லுவர். இந்த சங்க இலக்கியத்தை இலக்கிய வகைகளுள் ஒன்று என்று சொல்வது பொருத்தமில்லை. சங்கங்கள் இருந்த காலத்தில் சங்கச்சான்றோர்களின் ஒப்புதல் முத்திரை பெற்று தோன்றிய இலக்கியம் என்று சொல்வதே சால பொருத்தமும் சிறப்பும் உடையதாகும். அரணாரும் ஆறுமுகக் கடவுளும் அகத்தியரும் தலைமை ஏற்று நடத்திய சீர்மையுடைய சங்கத்தமிழை இயற்கை இறைநலம் நிறைந்த தமிழ் என்று துணிந்து கூறலாம். முருகப்பெருமான் சங்கமிருந்து தமிழாய்ந்த தரத்தை சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ என்பர் குமரகுருபரர். சங்கத்தமிழின் தலைமை புலவனாகிய குமரப்பெருமானை முழுமுதல் தலைவன் என்று பரிபாடல் பறைசாற்றுகிறது. செவ்வேள் பரமனாகிய முருகனுக்கு உரிவையாக பரிபாடலில் 8 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. வேறு எக்கடவுளுக்கும் அமையாத நிலையில் திருமுருகாற்றுப்படை என்ற தனி நெடும்பாட்டு 10 பாட்டில் முதன்மை பெற்றிருத்தல் எண்ணத்தக்கது. சங்க நூல்களில் தலைமை இடத்தை முந்தி பற்றிக் கொண்டவன் குமரக்கடவுள் என்று சமய வரலாறு புலப்படுத்துகிறது என்பார் பேராசிரியர் வாசுப மாணிக்கனார். படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யும் அயன் அரி சிவன் மூவரையும் தலைவராக செய்த முழுமுதற் தன்மை பெற்றவன் குமரனே என்கிறது திருமுருகாற்றுப்படை. பரிபாடலும் முருகாற்றுப்படையும் பெரும்பயர் முருக என செவ்வேளை வீறுபர விழிக்கின்றன. அரும்பரல் மரபின் பெரும்பயர் முருகன் பெரியோர் எத்தும் பெரும்பயரையே உள் புறையுணர் இல்லா புலமையோன் மாலை மார்பன் நூலரி புலவன் பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏறு என்றெல்லாம் சங்க இலக்கியம் முருகனை சங்கத்தமிழ் முருகனாய் குறிஞ்சி கிழவனாய் போற்றுகின்றது. இவ்வுலகத்தே வாழும் இம்மை வாழ்வுக்கும் ஏனை மறுமை வாழ்விற்கும் வேண்டுவார் வேண்டுமனவற்றை 12 கைகளாலும் வாரிக் கொடுக்கின்ற வள்ளல் வெள்ளிமணவாளப் பெறுவான் என்று உறுதியான நம்பிக்கை சங்ககாலம் தொடங்கி இன்றளவும் நிலைபெற்றிருக்கிறது. மரணபயத்தை போக்கி யமனுடைய ஆணையையும் மாற்றவல்ல ஆற்றலுடையவன் முருகன் என்பதால் தமிழர்கள் குமரன் மேல் பெரும்பற்றுக் கொண்டிருந்தனர். இதனை எருமையை இருந்தோட்டி எள்ளியையும் காளை என்கிறது நல்லந்தவனாரின் பரிபாடல். தாமரை உறையும் காமர் சேவடி பவழத் தன்ன மேனித் திகழொளி குன்றியைக்கும் முடுக்கை குன்றின் நஞ்சுபகை எறிந்த அஞ்சுடர் நடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் எதின்றால் உலகே என்கிறது குறுந்தொகை. இப்பாடலில் குமரப்பெருமான் அருளால்தான் இவ்வுலகம் பாதுகாவலை உடையதாக இருக்கிறது என்கிறார் பெருந்தேவனார். தமிழக சமய வரலாற்றில் முருகன் சிவன் மகனாகவும் திருமாலின் மருமகனாகவும் உறவு முறை சுட்டப்பெறுகிறான். குறிஞ்சிக்கிழவன் தமிழ்குமரன் என்றெல்லாம் போற்றப்பெறும் குமரனை ஓர் நிலை எல்லைக்குள் உட்படுத்த சங்கத்தமிழ் விரும்பவில்லை. தென்னாளுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்று திருவாசகம் கூறியதைப் போல செந்தமிழ் முருகனும் ஞாலம் முழுமைக்கும் திருவருள் பயக்கும் கருணையன் எனலாம். தமிழ்கடவுள் தமிழகக் கடவுள் என்றாலும் அவனை உலகம் உய உதித்தவன் என்கிறார் கச்சியப்பர்.

0: நெடும்பெரும் ஜமயத்து நீலப்பஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்கிறது சங்க இலக்கியம். இழையணி சிறப்பின் பழையோள் குழவி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை சிறுவன் என வருவன அவன் அம்மையப்பரின் புதல்வனாய் ஞாலங்காப்பவன் என்பதை தெரிவிக்கின்றன. சிவபெருமானை வள்ளிமணாளர்க்கு தாதை கண்டாய் என்கிறது தேவாரம். நல்லோரை காக்க தீயோரை சினத்தல், அதாவது தீயவற்றையும் தீயனவற்றையும் தீயோரையும் சினங்கொண்டு அழிப்பவன் முருகன். போர்க்களத்தில் அடுபகை முடிக்கும் பெரு வீரர்தம் கோபத்துக்கு முருகப்பெருமானின் சீற்றத்தை ஊமையாக கூறுகிறது புறநராற்றுப்படை. உருவப்பகுதேர் இளஞ்சி இளையோன் சிறுவன் முருகச் சீற்றத்து உருகெழு குறிசில் என்பன அப்பாடலடிகளாம். முருகன் நற்போர் நடுவேளாவி என்கிறது அகநானூறு. ஓய்மா நாட்டின் அல்லியக்கோடன் பகை வென்றிட முருகனை வென்றி வழிபட்டான். முருகன் கேணி ஒன்றிலே ஒரு பூவை தன்னுடைய வேளாலே தோற்றுவித்தான். முருகனும் நல்லியக்கோடன் கனவில் தோன்றி கேணியில் பூத்த பூவை வாங்கி பகைவரை வென்று வருக என அருள் செய்தான். நல்லியக்கோடனும் அவ்வாறே செய்து பகைவரை வென்று அடக்கினான். முருகனுடைய வேல் கேணியில் பூவாக தோன்றியதால் அவ்வூர் வேலூர் என பெயர் பெற்றது. சிறுவானாற்று படை திரல்வேல் நுதியில் பூத்த கேணி விரல்வேல் வென்றி வேலூர் என வரும் தொடருக்கு நச்சினார்க்கினியர் உரைந்துள்ள இவ்வுரை சங்கத்தமிழ் முருகனுடைய பெருமையை புலப்படுத்தும். வேல் வெல்வது வேல், வெல் என்பது முதல் நிலை நீண்டு வேல் என ஆயிற்று. வேல் முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர் என்று இலக்கணம் கூறுவார் திருமுருக கிருபானந்தவாரியார் சுவாமிகள். நாடு வளம் பெற நன்மழை பொழிய வள்ளிக்கூத்து ஆடுதல் மரபு. தமிழகத்து சிற்றூர்களில் முருகப்பெருமானின் தேவியாகிய வள்ளிநாச்சியாரை போற்றி ஆட வரும் மகளிரும் வள்ளிக்கூத்து ஆடுவார்கள். இதனை தொல்காப்பியம் வாடாவள்ளி என்று சொல்கிறது. பெரும்பானாற்று படையும் வாடாவள்ளியின் வளம் பல தரும் நாடு என்று குறிக்கிறது. திருப்பரங்குன்ற மலையிலே கரிய மேகங்கள் தங்கி இடிகிடித்து பெரிய ஓசையோடு மழையை பொழிகிறது. அந்த மலையிலே ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக கூடுகிறார்கள். முருகனுக்கு திருவிழா எடுத்து ஆடி பாடுகிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த ஓசை உன்னளவும் சென்று ஒலித்தது. இதனை மதுரக்காஞ்சி தனிமழை பொழியும் தன்பரங்குன்றில் கலிகொள் சும்மை ஒலிகொள்ளாயன் ததைந்த கோதை தாரொடு பொலிய புடந்துடன் ஆடும் இசையை அணைத்து அகலிரு வானத்து இமிழ்து இனிது இசைப்ப என இயம்புகின்றது. சூரியனின் வெப்பத்திலே 200 கோடியில் ஒரு பகுதிதான் பூமியை வந்து அடைகிறதாம். சூரியனில் இருந்து வருகின்ற உள்வூதா அல்ட்ரா வயலட் கதிர்களின் பெரும்பகுதியை ஓசோன் படுகை உறிஞ்சிக் கொள்கிறது. இந்த ஓசோன் படலம் பூமியில் இருந்து 25 கல் தூரத்திலே இருக்கிறது. இந்த படுகை இல்லாவிட்டால் மண்ணுலகிலே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது என வான இயல் அறிவியலார் கூறுகின்றார்கள். இதனை நிலமிசை வாழ்நர் அலமரல் தீர தெருகதர் கனலி வெம்மை தாங்கி கால் உணவாக சுடருடுகுட்கும் அவிர்சடை முனிவரும் என்று புறநானூறு பாடியுள்ளது. சூரிய வெப்பம் நேர வரவில்லை எனவும் அப்படி வந்தால் உயிர் வாழ்க்கை இருக்காது எனவும் ஏதோ ஒரு வகையிலே வெப்பம் தணிக்கப்பட்டுதான் நம்மை வந்து அடைகிறது எனவும் நம்பினர் என்கிறது புறநானூறு. சுடரொடு திரிதரும் முனிவரும் என்று சிலப்பதிகாரம் இதனை சுட்டுகிறது. அந்தர சஞ்சாரிகளாக முனிவர்கள் வானில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத வெப்பத்தை தாங்கிக் கொண்டு பூவிலையிற்கு எந்த அளவுக்கு வெப்பம் தேவையோ அந்த அளவுக்கு வடிகட்டி அவர்கள் தந்து கொண்டு இருக்கிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பம் என்கிறீர்கள், அந்த அளவுக்கு கடுமையான வெப்பத்தை அந்த முனிவர்கள் மட்டும் எப்படி தாங்கிக் கொண்டார்கள்? அவர்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி எங்கிருந்து கிடைத்தது? முருகப்பெருமானுடைய கரங்களில் ஒரு கை அம்முனிவர்களுக்கு அத்திறனை அளிக்கிறதாம். இச்செய்தியை விண்செல்லல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை என திருமுருகாற்று படை எடுத்து மொழிகிறது. முருகப்பெருமானின் அளவற்ற கருணையினால்தான் இந்த உலகம் பாதுகாவலை உடையதாக இருக்கிறது என்பது கருத்து. தமிழகத்தில் பழங்காலந்தொட்டே பக்தி மார்க்கம் உன்னத நிலை அடைந்து விட்டது. தமிழ் மொழியும் தமிழ்கலையும் தமிழர் பண்பாடும் மூவேந்தர்களாலும் நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் சிறந்து விளங்கின.
1: தங்கே முழங்கு
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழமுது.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குத்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குத்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்ல

இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்

0: என இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும், உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற

0: இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும், ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஃபௌசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி 1நாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100m கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும், மகளிர் 4x100m தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:11.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-99-7789.
4: இன்றைய நிகழ்ச்சியில் வைட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து நரம்பு நோய்கள், அதுக்கும் விட்டமின்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். யூஸ்வலாக எல்லாருமே நினைப்பாங்க எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சத்து குறைபாடுனால இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நிஜமாகவே ஒரு சில நரம்பு பிரச்சனைகள் வந்து சத்து குறைபாடுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிற சத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்துன்னு சொல்லிட்டு மெயின் ப்ரோட்டீன் பிரிப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில சத்துக்கள். ஆனால் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான அளவு, மில்லிகிராம்ஸ் லெவலில் தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வைட்டமின்ஸ் வந்து குறையும் போது நம்மளுக்கு ஒரு விதமான நரம்பு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் பியில் B1, B6, B9, B12 இந்த 4 விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து B1, அதாவது தயமின். இந்த தயமின்ற வந்து விட்டமின்ஸ் இல்லைன்ற போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன், கண்ணில் கோளாறு, ரெட்டரண்டாக தெரியறது, இல்லை நடைக்க வந்து பிரச்சனைகள், அதாவது வந்து தடையில் தடுமாற்றம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இது யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து சரியான உணவு சாப்பிடாதவங்க, ஆர் க்ரானிக்காக வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்ருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த தயமின் என்ற ஒரு விட்டமின் குறைபாடுனால வெர்னிக்கிஸ் என்கஃபில் பதின்ற சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா B6 என்ற பைரிடாக்சின், இந்த விட்டமின் குறைபாடுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு தளர்ச்சி நோய் வரும். யூஸ்வலாக வந்து டிபிக்காக மருந்து எடுக்கிறவங்களுக்கோ இல்லை வேறு எதனா ஒரு சில

0: நாள்பட்ட மருந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் குறைபாடு வரலாம். ஸோ அதுக்காக யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, வந்து லாங் டேர்மாக மருந்து எடுக்கும்போது கூடவே விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா B9 சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்பில் வந்து முக்கியமான செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு, அப்புறம் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ மல்டிப்ளிகேஷனுக்குலாம் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது. இந்த ஃபோலிக் ஆசிட் கம்மியாகும் போதும் உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் B12. நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விட்டமின் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நான்வெஜ் டயட் எடுக்கும்போது அதில் விட்டமின் B12 கிடச்சிடும். வெஜிடேரியன் டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அண்டு ஒரு சில மில்க் ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து விட்டமின் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த விட்டமின் குறைபாடுனால அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி, பேச்சு திறன் குறைதல், உணர்வின்மை இது போன்ற டிமென்ஷியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அல்லது சில பேருக்கு வந்து கண் நரம்பு பாதிக்கப்படலாம். அல்லது சில பேருக்கு வந்து கால் நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால கை கால் கூச்சம், உணர்வின்மை, பேர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சில பேர் கால் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகிட்டு வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இது யூஸ்வலாக சப்பக்யூட் கம்பைன் டீஜெனரேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் வந்து விட்டமின் B12னால வரலாம். ஸோ இந்த மாதிரி விட்டமின் பியில் B1, B6, B9, B12 இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் விட்டமின் இ, விட்டமின் சி அந்த மாதிரி விட்டமின் குறைபாடுனாலையும் நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி நோய்கள் வரலாம். விட்டமின் வந்து இதுக்கெல்லாம் கம்மியான அளவு தேவைப்பட்டாலும் அது நம்ம உடம்பில் ஒரு சில முக்கியமான ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தேவைப்படுறதுனால அதனோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடச்சிரும். பட் நம்மளோட சிலர் வந்து டயட்டில் இருக்கிறனாலையோ இல்லை சாப்பாடு சரியாக சாப்பிடாதனாலையோ இல்லை நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கும் போது கூட இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த மாதிரி விட்டமின் சம்மந்தப்பட்ட நரம்பு குறைபாடுகள் நம்ம தப்பிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வைட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.

நேரம் 7:31, 17 நொடிகள் ஆகிட்டு. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சி இன்னைக்கு இல்லை என்னைக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும், சுறுசுறுப்பா கொண்டு போகணுன்றதுக்காக நாளை அதுக்கேற்ற மாதிரி காலையிலேயே ஒரு குவெஸ்டினோட வருவோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட நான் வந்திருக்கேன். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? மீண்டும் உங்களுக்காக, இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? ஏற்கனவே ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள்.

0: கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: மீண்டும் வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களுடைய ஆன்சர்ஸை பதிவு பண்ணுங்கள்.

மீண்டும் வணக்க மக்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? மீண்டும் உங்களுக்காக, இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா, நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் வணக்க மக்களை போஸ்ட் கீழே கமெண்ட்ஸாக உங்களோட ஆன்சர்களை பதிவு பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்க மக்களே, நிகழ்ச்சியின் வேலை வாய்ப்பு முகாம் அதை பத்திய செக்மெண்ட்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாளா இருக்க ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. பெட்ரோலியம் நிறுவனத்திலே வேலை வாய்ப்பு இருக்கு. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா, வயது 18 முதல் 30 வரை, 1/7/2026 தேர்ச்சியின் முறைன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு இருக்கு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் தான். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தான். இணைய விவரங்களுக்கு cpcl.co.in என்ற முகவரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அணுகலாம்.

மேலும் இன்னொரு வேலைவாய்ப்பு செக்மெண்ட்குள்ள போகலாம். கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணுமின் நிலையத்தின் பாவினி நிறுவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சூப்பரண்டீஸ் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர் 20 பேரும், எலக்ட்ரீஷியன் 10 பேரும், இன்ஸ்பெக்ஷன் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டா 10 பேரும், மெக்கானிக்கில் 5 பேரும், மெஷினிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 பேர், மொத்தம் வெளியாயிருக்கு 50 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ, வயது வந்து பாத்தீங்கன்னா 16 to 24 வரைக்கும், தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, ஸ்டைஃபன் மாதம் ₹9,600, விண்ணப்பிக்க முறை ஆன்லைன் தான், கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா நாளையான 1/10/2026. மேலும் விவரங்களுக்கு bhavini.nic.in என்ற இணையதள முகவரியில் நீங்க செக் பண்ணிக்கலாம்.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 7:56, 28 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்ட குவெஸ்டின் என்னன்னா, இந்தியாவின் இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்களை கண்காணிக்க 2026 செயல்பாட்டில் இருந்த துணை கடல் கண்காணிப்பு கருவிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் என்னன்னா, 19 துணை கடல் கண்காணிப்பு கருவிகள். இது வந்து பாத்தீங்கன்னா 16 கருவிகள் இந்தியாவின் இஇசி, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 கருவிகளும், மேலும் 3 கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகைக்கு அருகில இருக்க இந்திய பெருங்கடலில் அமைக்கப்பட்டுள்ளன.

இதற்கான கரெக்டான ஆன்சர் சொன்னது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜபாளையம், பிரபு வீரா, சென்னை, அந்தோணி ராஜ், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், கொடிக்கலப்பாளையம், ஜான் ஹஜார், நஜிமுதீன், பெரியவாளையம் கி ரவிச்சந்திரன், கேதாரை சேர்ந்த அன்பு, எரவஞ்சேரி ஷாகுல் அமித், லூயிஸ் செல்வராஜ், புதுச்சேரியை சேர்ந்த சுகந்தி இளங்கோ, ஆண்டிமடம் கார்த்திகேயன், ஹரிஹரன், கோவையை சேர்ந்த முகமத் அண்ட் புலுவப்பாளையம் சேர்ந்த ஆனந்தமுருகன் அவர்கள். இத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. 2026 18 போர்க்கப்பல்களை கடற்படையில் சேர்க்க அல்லது பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில், சமீபத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போர்க்கப்பல்கள் 75% அதிகமான உள்நாட்டு பொருட்களை கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்வதற்காக அரசு பன்முக உத்தியை வகுத்து வருவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் நடைபெற்ற 2 நாள் தேசிய வேளாண் மாநாட்டில் நேற்று உரையாற்றுகையில் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்கும் வகையில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் அக்டோபர் 2 தொடங்கவுள்ள இந்த சிறப்பு இயக்கத்தின்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களில் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அகற்றுதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இளம் படைப்பாளிகள் செயற்கை நுண்ணறிவை புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் அதிகாரமளித்தலுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற யூ டியூப் இம்பாக்ட் உச்சிமாநாடு 2026 உரையாற்றுகையில், பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் உலகளாவிய கலாச்சாரம் ஆகியவற்றில் இந்தியா தனது டிஜிட்டல் மற்றும் படைப்பாற்றல் மூலம் வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு குவஹாத்தியில் நடைபெறுகிறது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 மக்களே அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். டைம் இப்போ 8:03:26 ஆகுது. இந்த நேரம் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கான நேரம். உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே விஜய் தான் பேச போறாரு. எங்க இருந்து பேச போற கேக்கலாமா? ஹாய் விஜய், குட் மார்னிங்.
2: ஹாய் அர்ச்சனா, குட் மார்னிங். Thank you so much. புதுவை 102.8 அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். எஸ் இன்னைக்கு புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து எந்த இடத்துல இருந்து போக போகுது பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிஸியான ஏரியாவுமே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து அந்த அளவுக்கு பிஸியா இல்ல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப டிராபிக்கா காலையிலே பரபரப்பான ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு எம்ப்ளாய் கிட்ட தான் நம்ம வந்து பேச போறோம். சோ அந்த வருஷத்துல உங்களுக்கு வணக்கம், உங்க பேசுங்க சார்.
3: விமல்ராஜ்.
2: விமல்ராஜ் சார், என்ன பண்றீங்க?
3: நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன்.
2: இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றீங்க விமல்ராஜ் சார். ஓகே, நேர்களை நான் எந்த ஏரியால இருந்து பேச போறோம் சொல்லவே இல்லையா? எந்த ஏரியால இருந்து பேச போறோம் அப்படின்னா, முருங்கப்பாக்கம். இந்த இடத்துல இருந்தா இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம பேச போறோம். சோ விமல்ராஜ் சார், நம்ம தொடர்ந்து பேசணும். விமல்ராஜ் சார், நீங்க முருங்கப்பாக்கத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: சுமார் ஒரு 40 வருஷமா இருக்குங்க.
2: 40 வருஷம் முருங்கப்பாக்கத்துல இருக்கீங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து முருங்கப்பாக்கத்தை நீங்க வந்து பார்த்து வளர்ந்துருக்கீங்க. எப்படி வந்து உங்களுக்கு முருங்கப்பாக்கம் அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு?
3: அப்ப வந்து விளையாடுறதுக்குலாம் நிறைய இடம் இருந்துச்சு. கிரவுண்ட்ல ஜாலி மண்டைகள்லாம் இருந்தப்ப நாங்க கிரிக்கெட் விளாடணும். இப்ப எல்லாம் பிளாட் போட்டு வைக்கிறதால விளையாடுறதுக்கு இடம் எல்லாம் போயிடுச்சு. இந்த தலைமுறையோட முடிஞ்சிச்சு, அடுத்த தலைமுறை எல்லாம் வந்து போன்ல விளையாண்டுக்கிறாங்க.
2: எவ்வளவு வந்து டென்ஷன் ஆயிட்டாரு ஒரு வருஷத்துல. ஓகே, இப்ப நீங்க வந்து இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி வந்து இப்போ உங்களுடைய ஹெக்டிக்கான ஒரு ஒர்க்ல உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படிதான் எப்படி என்ன சொல்லுவீங்க?
3: பொழுதுபோக்கு வந்து சினிமா, கேரம் போர்டு விளாடுவோம். ஆமா, அவ்வளவுதான். வேற சினிமா பக்கத்துல இருக்க பீச் ஏதாவது போயிட்டு
4: வருவோம்.
3: அவனாக்கம் பீச், சின்ன வீராமண்டம் பீச், பாண்டி பீச், ராக் பீச், மெரினா பீச்.
2: சினிமான்னு சொல்லும் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது சினிமா எல்லாம் வந்து பாண்டிக்கு போவீங்களா இல்ல நியர் பைல தியேட்டர் எல்லாம் இருந்துச்சு? அப்ப
3: இந்த பக்கத்துல அரியவங்குப்பத்துல சேகர் தியேட்டர் இருந்தது, மூலையப்பட்டுல கண்ணம்மை தியேட்டர் இருந்தது. நடந்தே போவோம், அம்மா எங்களை கூட்டு போவாங்க.
2: அப்ப வந்து ஒரு டிக்கெட் விலை எல்லாம் எவ்வளவு இருந்துச்சு?
3: நான் என்னோட இது கட்டி தெரிஞ்சு 75 பைசையில பாத்துக்கேன் டிக்கெட். ஆடி வெள்ளியும் ஒரு படம்.
2: எப்படி அம்மா அழிச்சு போவாங்க?
3: நடந்தே அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாரு, எனக்கு ஹாஃப் டே ஸ்கூல் இருந்தாலும் மதியம் மேல எனக்கு கூப்பிட்டு மேட்னி ஷோ.
2: எத்தனை பேர் நீங்க?
3: மூணு பேர் மேக்சிமம் நான் தான் போவேன். அக்காவும் அண்ணனும் வந்து காலேஜ் ஸ்கூலு. எனக்கு மதியன்றதுனால வந்து எனக்கு எனக்கு காலையில எனக்கு மதியம்ன்றதுனால மதியம் மேட்னி ஷோ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு போயிடும்.
2: சூப்பர். இப்ப நீங்க முருங்கப்பாக்கத்துல இந்த இங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் விவசாயம் வந்து என்னெல்லாம் பயிரிட்டு இருக்காங்க நீங்க பாத்துருக்கீங்களா?
3: பாத்துருக்கேன். இங்க கீரை அதிகமா பயிரிட்டாங்க.
2: போக்குவரத்து அப்படின்னா
3: வந்து எப்படி இருக்கீங்க?
2: இன்னொன்னு
3: எல்லா ஸ்கூல் காலேஜ் பஸ் எல்லாம் இந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க. அதனால டிராபிக் அதிகமா இருக்கு.
2: ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம். இணைந்து புதுவை 102.8.

0: நிகழ்ச்சி நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா முருங்கப்பாக்கம் இந்த இடத்துல சூப்பரா போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம்.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே.

0: உங்களை கருத்து சொல்லுங்க.
1: நட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு?
2: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
3: தாத்தா
2: சொல்றதுன்னு
3: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
4: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
5: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
6: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
7: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
6: பின்றாங்கப்பா.
8: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
9: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
10: என்ன சொல்ற, அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
11: வெளியில போக
10: விடுற, வெளிய போக விடுறா.
6: அதிரதுல
12: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
13: Let's go. Let's go. Let's go.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30 நொடிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. எஸ், நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு முருங்கப்பாக்கம் இங்கிருந்து போயிட்டு இருக்கு. நம்ம RJ விஜய் பேசிட்டு இருக்காரு, பேசலாம் வாங்க விஜய்.
3: So much, Archana. Once again, welcome back to the show. FM Rainbow Puduvai 102.8 la kelutirukinga. Namma Puduvai nigarshi parina innikku murunga paakam inda area la irundhu inga irukkuriya makkathram vandu super ah pesitirukom. So andha varshile shop udaya owner or entrepreneur of pesiralam adukku or hair stylist adhu kuda innum kuda alaga solralam adukana pesiralam. Vanakkam pesirunga pa
4: Murthy.
3: Murthy pa, ethana varshama neenga indha salon vechirukinga murunga paakathula? எப்படி இருக்கு முருகன் பக்கத்துல? உங்க சொந்த ஊரே முருகன் பக்கம் தானா உங்களுக்கு?
4: சொந்த ஊர் வந்து கருந்தூர் திருச்சிப்பூர் லைனு. நான் இங்க வந்து தொழிற்சங்கல வந்து மோலாப்பேட்டைக்கு வந்தேன். வீடு வந்து வாண்டப்பட்ட அக்கா வீட்டுல. மோலாப்பேட்டை வந்து தொழிற்சங்க நல்லா ஒரு சந்தோஷமா இருந்தது ஊரு. நல்லா ஒரு ஆனா ஒரு நார்மலா ஊரா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப அதோட சூப்பரா இருக்கு. ஆனா அந்த பழைய இருந்த சந்தோஷம் இப்ப இல்லை.
5: நடந்து போறதே பயமா இருக்கு.
4: அப்படி என்னை கூப்பிட்டு வந்து எனக்கு அவர் பிரின்சிபால் வச்சிருந்தாரு. அதுல வந்து எனக்கு கொஞ்சமா படிப்பு நான்

0: அதாவது கட்டிடாங்க சார். கத்துக்கிட்டு ஒரு மாசமா என் அதுக்கப்புறம் ஒரு திருத்தல் மனசுனால தனியா வந்தேன். அவன்
1: தனியா வச்சுங்க போனா
0: தனியா
1: உழைப்பு முக்கியம்,
0: உழைப்பு ரொம்ப கடுமையான முக்கியம், ரொம்ப ரொம்ப உழைப்பு வந்து சோம்பேத்தனம் இல்லாத உழைப்பா இருக்கணும். அது மட்டும்தான் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். சோம்பேத்தனம் பட்டம் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். கஷ்டமானது நம்ம வந்து லைஃப் உங்க கடை வச்சு கடை வச்சு 5,000
2: இணைந்திருங்கள்

0: விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: இன்னைக்கு முருங்கப்பாக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப ஜாலியா சூப்பரா வந்து இந்த காலை பொழுது நான் வந்து அழகா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில இன்னொரு சார் இருக்காரு, அவரு வந்து ஒரு ஆண்டர்பிரனர் தான் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு பிஸியான ஒரு டைம்ல வந்து நான் வந்து அவர் எப்படின்னா கேட்கும் போதே சூடா இருந்தாரு. சூடா இருந்தா நீங்க கிட்டத்தட்ட கெஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஐனிங் ஷாப் வச்சிருக்காரு, ரொம்ப சூடா இருந்தாரு. நம்ம அவரு கூட தான் பேச போறோம். வணக்கம், பேச சொல்லுங்கண்ணா. சரி, குமரன். குமரன்னா எத்தனை வருஷமா ஐனிங் ஷாப் வச்சிருக்கீங்க இங்க முருகன் பக்கத்துல?
3: பூர்வீகமா செய்யற தொழில் இது. அப்பா இறந்த உடனே நான் இந்த கரையை எடுத்துக்கினேன். டென்த் முடிச்ச உடனே இந்த கரையை எடுத்து நான் பார்த்து நிக்கிறேன்.
2: எத்தனை தலைமுறைகளா நீங்க முருங்க பக்கத்துல இருக்கீங்க?
3: எத்தனை தலைமுறைனா அப்பா, தாத்தா, அப்பா, அண்ணன், அது நான் ஒரு 45 வருஷம்.
2: 45 வருஷம் அப்பா முருங்க பக்கத்துல 45 வருஷமா இருக்கீங்க இல்லையா? இங்க என்னென்ன மாற்றங்கள் நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய வந்து அதாவது திரளா இருந்துச்சு, நிறைய விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இங்க இருந்துச்சு. இங்க வந்து நிறைய மாற்றங்கள் இப்ப பாத்துக்கீங்க. விவசாயம் அப்படின்னா இங்க முருகன் பக்கத்துல நீங்க சின்ன வயசுல என்னெல்லாம் பாத்துருக்கீங்க?
3: நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுல ஒரு 20 வயசுல இருந்து விவசாயம் நெல் பயிர் வச்சிருப்பாங்க. ஒரு அமைதியா இருக்கும் ஒரு ஏரியா. இப்ப வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காது. ஆமா, டிராபிக் பிஸியாவும் இருக்கு. ஆமா, இங்க முருங்க பக்கம் திரல் தான். ஆமா, கண்டிப்பா எல்லாம் பெரிய லெவல்ல தான் இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் அவங்க வந்து நம்ம கிட்ட துணி கொடுத்து அயன் பண்றாங்க. அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. குமரகாண்டில போய் அயன் பண்ண அது கடை பேர் வந்து ஆர்கே லாண்ட்ரி.
2: பொழுதுபோக்கு அப்படின்னா
3: வந்து என்னதான் இருக்கு? கடை தந்தோம்னா எஃப்எம் தான், சாமி பார்த்து ஓடும். அதுக்கடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஓடிக்கினே இருக்கும். நம்மளுக்கு எடுத்து புத்த எப்பமோ அதை மாத்தி மாத்தி
2: வச்சுருக்கீங்க.
3: பார்த்த பழம் தான் இப்ப போட்டு தெரியாது.
2: வேலைக்கு
3: வேலை கொஞ்சம் இதா இருக்குது. ஆளுதான் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருக்க இந்த லோக்கல் தியேட்டர் இருந்தது, விஜய் தியேட்டரும் சேகர் தியேட்டர் இருந்தது. அந்த காசு அந்த பொருள் அப்படியே போய் பார்த்துட்டு வருவேன். அதான் நாம தனியெல்லாம் போக முடியாது. அம்மா அப்பா கூட நடந்துதான் பக்கம் தானே அரையம் அவரு பக்கம் மேக்சிமம் பட்டாணி அரையாமத்துல முனையில ஒரு பட்டாணி கடை இருக்கு. அந்த பட்டாணி வாங்கி தேட்டர்ல உதவ இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா, பரவாயில்லைங்க. அப்ப கடைக்கு தான் வராங்கல்ல கஸ்டமரு, அவங்களே எல்லாம் எனக்கு கொஞ்சம் இதா போய் சரி, நன்றி.
2: ஓகே, நேர்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில முருங்கப்பாக்கம் இந்த ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்பவே ஜாலியா சூப்பரா பேசிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: சுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நம்ம புதுவை கேட்டுங்க ரெயின்போ புதுவை 102.8 டைம் போயிட்டு மணி 47:31 நொடிகள் ஆகுது. நம்ம ஆர்ஜே விஜய் முருங்கப்பாக்கம் இங்கிருந்து பேசிட்டு இருக்காரு. விஜய்,
3: புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருங்கப்பாக்கம் இந்த ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பிஸியான டைம்ல வந்து ஒவ்வொருத்தரோட பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில நம்ம அடுத்து வந்து ஒரு டீச்சர் கிட்ட பேச போறோம் அப்படின்னே சொல்லலாம். வணக்கம், உங்க பேசணும்.
4: என் பேரு லீலா.
3: ஓகே லீலாம்மா, நீங்க வந்து டீச்சர் தான் என்ன நான் உங்க தோற்றத்தை பார்த்தா தெரியுது டீச்சர் தானா நீங்க?
4: ஆமா.
3: ஓகே லீலாம்மா, நீங்க முருங்கப்பாக்கத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க?

0: நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன் சார்.
1: ஓகே, முருங்கை பக்கத்துல நீங்க வந்து எப்படி உங்களுக்கு நேட்டிவே வந்து பாண்டிச்சேரினா இல்ல வந்து வேற எங்கேயும் இங்க செட்டில் ஆயிட்டீங்க? வந்து
0: நான் வேற இடத்துல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிருந்தோம் சார்.
1: ஓகே, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு முருங்கை பாக்கீங்க வரும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
0: சார்? ஆனா இது உண்மையிலேயே நல்ல நல்ல பிளேஸ் சார், இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பிஸியாவே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு இங்க இந்த இந்த ஊர்ல மட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பக்கத்துல என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போன ஒரு இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு
1: சொன்னோம்னா
0: அதுதான் சார். அது ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்களே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ். ஆமா, ஏன்னா எனக்கு பொதுவாவே ரொம்ப இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேல ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பண்ணுவேன் அந்த மாதிரி விஷயம் எல்லாம். அது இந்த இடத்துல போய் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அவங்க பண்றதை அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்க அப்படியே ரொம்ப நேரம் நின்றுட்டு அங்கே கொட்டங்கச்சி இருக்குல்ல சார், நம்ம வந்து வீட்டுல வந்து தூக்கி போட்டுறோம் ஆனா அவங்க அந்த கொட்டங்கச்சி எல்லாம் பின்னாடி நல்லா அழகா வந்து ஆமா நல்ல இது கிளீன் பண்ணிட்டு அது சூப்பரா அதுல டிசைன் பண்றாங்க. அப்புறம் இந்த பானை எல்லாம் வச்சு கூட அதுல டிசைன் பண்றாங்க. அப்புறம் அங்க நிறைய வந்து பெயிண்டிங் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க சார். அப்புறம் வந்து இந்த பேக் ஹேண்ட் பேக் மாதிரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மைங்க, அப்புறம் அந்த இந்த வுட்ல வந்து செய்யற அந்த சின்ன சின்ன விளையாட்டு பொருள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க பண்றது பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். அப்படியே பார்த்துட்டே நிக்கிறோம், அப்படியே அழகா டக்கு டக்குன்னு பெயிண்ட் அடிப்பாங்க சார். அது வந்து பேசாம அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துடலாமான்னு கூட தோணும்.
1: மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆர்ஜே விஜய், அங்க ஸ்டுடியோல ஆர்ஜே அர்ச்சனா.
2: தேங்க்யூ விஜய். நம்ம புதுவை நிகழ்ச்சியில கரிஷ்மா ரவிச்சந்திர இவங்க குரல் ஒரு சிறை சாங் உங்களுக்காகவே அரண்மனை பிடத்திலிருந்து. அதுக்கு முன்னதாக ஒரு சின்ன பிரேக்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால்
6: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் சொன்னார், மனித இனத்தை கடவுள்கள் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு மனிதர்கள் நம்பி வருகிறார்கள். ஆனாலும் போர்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னார். தேசப்பற்று, மதப்பற்று, கட்சிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, மொழிப்பற்று, இதெல்லாம் தான் யுத்தங்களையும் கலவரங்களையும் உருவாக்கி மனித இனத்துக்கு தாங்க முடியாத இழப்புகள், வேதனைகள், விசனங்கள், துக்கங்கள் இதையெல்லாம் கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறார் JK. போர்கள் வந்து அழிவையும் வேதனையையும் உருவாக்கி வந்திருக்குதே தவிர மனித இனத்தின் ஒரு சிறிய பிரச்சனையை கூட அது தீர்த்தது கிடையாது அப்படிங்கிறார் அவர். ஒரு கதையை அடிக்கடி அவர் சொல்கிறது உண்டு. அதாவது ஒரு சிறந்த சீடன், அவன் கடவுள்கிட்ட போனானா, கடவுளே உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ அவன் கடவுள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் அந்த சீடனை பார்த்து சொன்னாரான், நண்பனே வெயில் தாழ முடியல, தயவு பண்ணி எங்கேயாவது போய் ஒரு கோவலை தண்ணி கொண்டுகிட்டு வா அப்படின்னாரான். சீடன் உடனே சரின்னு சொல்லிவிட்டு போகிறான். வழியில் அவன் கண்ணில் பட்ட முதல் வீட்டு கதவை தட்டினான், கதவு திறக்கப்படுது, ஒரு அழகான பொண்ணு கதவை திறக்கிறா. இவன் பார்க்குறான், ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, காதல் மலருது. இவன் எதுக்காக அங்கே வந்தானோ அந்த தண்ணீர் விஷயத்தை மறந்துடுறான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் காலம் ஆச்சு, குழந்தை குட்டிகளோடு அவன் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் அடமழை பெய்ய ஆரம்பிச்சுது, வயல்வெளி வீடு வாசல் எங்கேயும் தண்ணி, வீடுகள்லாம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டுது. இந்த சீடன் என்ன பண்ணான் தெரியுமா, மனைவியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டான், தோல் மேலே ஒரு குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டான், இன்னொரு கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிட்டான், மற்ற குழந்தைகளையும் கூட அழைச்சிக்கிட்டான், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். வழியில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டி இருக்குது, அதில் இறங்கினான். அவ்வளவுதான், வெள்ளம் இவனையும் மனைவி மக்களையும் அடிச்சுட்டு போகுது. அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல, கை ரெண்டையும் உயர தூக்கினான், கடவுளே என்னை காப்பாத்துன்னு கத்தினான். இது கடவுள் காதில் விழுந்தது. உடனே கடவுள் கேட்டாராம், அப்பனே நான் கேட்ட ஒரு கோவலை தண்ணீர் எங்கே அப்படின்னு கேட்டாராம். தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்ன ஒரு கதை இது. மனித இயல்பை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. மனிதன் வந்து சுயநலத்தின் காரணமாக மற்றவங்களை வெற்றி கொள்ள விரும்புகிறான். மனிதர்கள் அனைவரும் இப்படி செயல்பட்டு வர்றதுனால ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு விரோதியாக மாறிடுறான் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு கருத்து. ஒருத்தன் கடவுள்கிட்ட கேட்டானா, கடவுளே எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரன் பொருளாதார நெருக்கடி எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிருக்கான். 5 வருஷத்தில் தீரும்னாரா கடவுள். சரிங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பொருளாதார நெருக்கடி எப்போ தீரும்னு கேட்டிருக்கான். அது ஒரு 7 வருஷத்தில் தீரும்னாரான். சரிங்க, என்னோட பொருளாதார நெருக்கடி எப்போ தீரும்னு கேட்டிருக்கான்.

0: அவளுக்கு பதில் சொல்லாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் சொன்னாராம், அதை பாக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மன்னா மன்னா,
6: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
5: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
6: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
5: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
6: என்ன வழி?
5: இத கேளுங்க அண்ணா.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
8: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
9: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
9: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 to 11:00 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
9: உடனே நானும் டியூன் பண்ணி

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அவர் தமது அமெரிக்க பயணத்தின் போது உற்பத்தி, நுகர்வோர் பொருட்கள், வேளாண் வணிகம், சில்லறை வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தோஹாவில் கத்தார் நாட்டு நிதியமைச்சர் திரு அலி பின் அகமது அல் குவாரியை சந்தித்து தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியம் குறித்த இருதரப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வது மற்றும் இந்தியாவில் கத்தாரின் $10 பில்லியன் முதலீட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விவாதித்தார். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மேற்காசிய தொடர் மோதல்கள் மற்றும் அவற்றின் தாக்கம், குறிப்பாக தெற்கு உலக நாடுகள் மீதான தாக்கம் குறித்து விவாதித்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி ராகவேந்திரா நகரில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இன்று பகல் 12 மணி முதல் 2 மணி வரை ராகவேந்திரா நகர், மாரியம்மன் நகர், பூமியான்பேட்டை, கோடிசாமி நகர், நடேசன் நகர், பாவாணர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய மகளிர் காம்பவுண்ட் வில்வித்தை அணி சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. ஹாங்ஸோவில் நடைபெற்ற 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் மகளிர் காம்பவுண்ட் குழு பிரிவில் இந்தியா தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. 7 தங்கம், 21 வெள்ளி மற்றும் 25 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 53 பதக்கங்களுடன் இந்தியா தற்போது 9வது இடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:17 ஆகிடுச்சு. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 இது நேர் விருப்பம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி 7598510505 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க செஞ்சில இருந்து சுதாகர், மஞ்சுளா, லோகேஷ் அவர்கள், மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: நேரு வீதி புதுச்சேரி.
1: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் அவர்கள், சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:15 41 நொடிகள் ஆயிடுச்சு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள், தாம் தூம் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி 7598510505 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு ஃபேவரட் ஆன சாங்ஸ் சென்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க புதுச்சேரியை சேர்ந்த லெனின் அவர்கள், வனமகன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்பு.

0: வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. சென்னையில இருந்து பழனி பாரதி அவர்கள், 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:43 21 ஆகிட்டு இருக்கு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க சென்னையை சேர்ந்த சரஸ்வதி அவர்கள். யாரனி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேரம் 9:55 29 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால வந்து சாங்ஸ் கேட்க முடியாம இருந்திருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஈவினிங் மனம் இருந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதோட நாளைக்கும் இணைய வழி நேர் விருப்பம் இருக்கும், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு சாங் கேட்க முடியாதவர்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கேட்க முடியலன்னா, காரைக்கால் விஜயராகவன், கடலூர் சந்திரமோகன், கடலூரை சேர்ந்த கூத்தப்பாக்கத்தை சேர்ந்த சோனாட்சி சிவகுமார், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, வாரியவாங்கல் கதிரவன், கொளஞ்சிநாதன், மணிசேகர், வளவனூர் பாரத் பாண்டியன், கோவை லூயிஸ் செல்வராஜ், தேனி மாவட்டம் ராதப்பிரியா, ஆண்டிப்பட்டி ஆராதனா, பொம்மிநாயக்கன்பட்டி செல்வம், செம்பனூர் கோயில் கண் ஸ்ரீராமுலு, சிதம்பரம் கல்கி, செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், தெற்கீர்ப்பு மணிகண்டன் மற்றும் ஐயனார் மீரா, அஷ்மிதா மற்றும் அஷ்மித்ரன். உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இன்னைக்கு கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் காம்பவுண்ட் வில்வித்தை குழு பிரிவில் இந்திய அணி சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. தனிபர்த்தி சிகிதா, பிரதிகா பிரதீப் மற்றும் ஜோதி சுரேகா வெண்ணம் ஆகியோர் அடங்கிய இந்திய குழுவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் அபாரமான துல்லியம், நிதானம் மற்றும் குழுப்பணி ஆகியவை தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்திய மகளிர் ஸ்குவாஷ் அணி இன்று சிங்கப்பூரை 2-0 என கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் யாத்திரையை இன்று தொடக்கி வைக்கிறார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அவரது இந்த அமெரிக்க பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், உக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாகவும் அவர் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு சி பி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் எடுத்துரைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்போ 10:13 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகேஷ்ல உங்களுக்காகவே இன்றைக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சோ என்ன புவியியல் நினைவிடங்கள்?

இது அப்படின்ற நிறைய கேள்விகளோட நிறைய விளக்கம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. என்ன கேள்வி முதல் கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், உங்களுக்கான கேள்வி இந்த நேரம் என்ன தெரியுமா? இந்தியாவில் உள்ள தேசிய புவியியல் நினைவிடங்களை பாதுகாக்கும் பராமரிக்கும் அமைப்பு எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். இந்தியாவில் உள்ள தேசிய புவியியல் நினைவிடங்களை கண்டறிந்து பராமரிக்கும் அமைப்பு எது அப்படின்றத இங்க சொல்ல போறீங்க. சோ நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: கெட் செட் கோ கேட்டுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 92.8 இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சோ ஒரு கேள்வி கேட்டிருந்தா, இந்தியாவில் உள்ள தேசிய புவியியல் நினைவிடங்களை கண்டறிந்து பராமரிக்கும் அமைப்பு எது அப்படின்னு நேர் வந்திருக்காங்க. சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கத்திலிருந்து சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன ஆன்சர் தெரியுமா? தொல்பொருள் ஆய்வுத்துறையா அப்படின்னா அவங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். சோ அவங்க இல்ல, பட் நம்ம புவியியல் அப்படின்னு சொல்லும் போது இவங்க யாருன்னா GSI சொல்லக்கூடிய இந்திய புவியியல் ஆய்வு மையம்.
1: இந்திய புவியியல் ஆய்வு மையம்
0: இவங்க தான் இவங்க பராமரிச்சுட்டு வராங்க. எனிவே நீங்க சரியான ஆன்சரை சொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்க முயற்சிக்கே ஃப்ரம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள். இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த GSI, இவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த புவியியல் மற்றும் பாறை அமைப்புகளை கண்டறிஞ்சு அந்த இடங்களை தேசிய புவியியல் நினைவிடங்கள் அப்படின்னு சொல்லி பராமரிச்சுட்டு வராங்க. சோ நம்ம பழமையின் டைரி இந்த புவியியல் நினைவிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இந்தியாவின் முதல் தேசிய புவியியல் நினைவிடம், இந்தியாவின் முதல் தேசிய புவியியல் நினைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்தை அறிவிச்சாங்க. சோ அது எந்த இடம் அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், இந்தியாவின் முதல் தேசிய புவியியல் நினைவிடம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம்னு சொல்லலாம். சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அது. அது என்ன இடம் அப்படின்னு எக்ஸாக்டா நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ நம்ம ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

0: டிவி, கார், பைக், வாட்ச் னு சும்மா அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ. எப்படி இதெல்லாம்?
1: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. www.pmsuryagar.gov.in.
2: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. எஸ், நேஷனல் ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. பூமியின் வரலாற்றை சொல்லக்கூடிய பழமையான இடங்கள் தான் இது. ஸோ அந்த வரிசையில் நான் கேட்டிருந்தேன், 1951 இந்தியாவின் முதல் தேசிய புவியியல் நினைவிடமாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம் சார். உங்க நலம் விசாரிப்புக்கு மிக்க நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நன்றி, நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: என்ன பதில் தெரியுமா?
3: இது மிக பிரசித்தி பெற்ற வக்கரகாளி அம்மன் கோயில் சொல்லுவாங்க திருவக்கரை. மிக சிறந்த இடம் அது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா வயசே ப்ராப்ளம் ஆயிடுது.
2: நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். 1951 இந்திய தேசிய புவியியல் நினைவிடமாக முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட இடம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த திருவக்கரை அப்படின்றது தான். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஊர்ல திருவக்கரையில சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக, மயோசின் காலத்தை சேர்ந்த மரங்கள் சிலிக்கா கனிமம் ஊடுருவி கல்லா மாறி இருக்கு. சோ இதுதான் இங்க வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. இதனாலதான் இந்த இடத்தை நேஷனல் ஃபாசில் உட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி காத்து

வச்சுக்க தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கிமலை பாறை அமைப்பு என்னன்னு அந்த அமைப்பை சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நேஷனல் ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் அப்படிதான். சோ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றத இங்க தான் சொல்ல போறேங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கிமலை பாறை அமைப்பு என்ன சொல்லி அழைப்பார்கள், எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271 76 0 மற்றும் 2271 77 0.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுக்கிங்க. நம்ம நிகழ்ச்சியில நேஷனல் ஜியாலஜிக்கல் மோனுமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில அது யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, SGSI சொல்லக்கூடிய இவங்க தான் பராமரிக்கிறாங்க. 1851 இந்த அமைப்பு துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் தலைமையகம் கொல்கத்தால இருக்கு. இந்தியா முழுக்க 34 இடங்களை GSI இவங்க வந்து ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த நேரம் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கிமலை பாறை அமைப்பு என்னன்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெல்லிக்குப்பத்துல இருந்து சுரேந்தர் பேசுறேன்
0: மேடம். சுரேந்தர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கு சுரேந்தர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கேன் மேடம், போட்டிக்கு.
0: ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரன்ட் நீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் எஃப்எம் ரெயின்போ சார்பாக ஒரு வருங்கால அரசு அதிகாரியாக நீங்க வர்றதுக்கு.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே சொல்லுங்க சுரேந்தர், இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும் மேடம், செயின்ட் தாமஸ் மவுண்ட்.
0: செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்றது சரியான பதில். பட் இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு, சார்னோ கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்றது நான் சொல்றேன், பட் உங்க ஆன்சருக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் சுரேந்தர். என்ன காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பரங்கிமலை பாறை வகை சார்னோ கைட், இது வந்து ரொம்ப அழுத்தம் வெப்பம் இதனால ஒரு உருமாறிய பாறை வகை அப்படின்னு சொல்லலாம். கொல்கத்தாவை நிறுவிய ஜோப் சார்னாக் இவரின் கல்லறை வந்து இந்த கல்லால கட்டப்பட்டதான். சோ இவரின் நினைவாகவே இந்த பாறை அமைப்ப சார்னோ கைட் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த இடத்தையுமே GSI இவங்க வந்து நேஷனல் ஜியாலஜிக்கல் மானுமெண்டா அறிவிச்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கல் மரங்கள் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டின் புவியியல் நினைவிடம் எது அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க. சோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், மிகப்பெரிய கல் மரங்கள் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டின் புவியியல் நினைவிடம் எது அப்படின்றது எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஜிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய புவியியல் நினைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய கேள்விகள் தான் நாம கேட்டுருக்கோம். அந்த வரிசையில மிகப்பெரிய கல்மரங்கள் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டின் புவியியல் நினைவிடம் எதுன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன ஆன்சர் தெரியுமா?
1: தமிழ்நாட்டில்
0: சரிதான் அறிவிச்சாங்க, பட் மிகப்பெரிய கல்மரங்கள் பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னா

அது சாத்தனூர் கல்மர பூங்கா பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, இனிவே சரியான ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஜிஎஸ்ஐ நிறைய இடங்களை, இந்தியாவுக்குள்ள 34 இடங்களை பராமரிக்கிறாங்க ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸாக. தமிழ்நாட்டில் 4 இடங்கள். சோ, மிகப்பெரிய கல்மரங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா சாத்தனூர் கல்மர பூங்கா பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. சோ, உங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்க 18 மீட்டருக்கும் நீளமான ஒரு லெங்தியான ஒரு கல்மரம் பாதுகாக்கப்படுது. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜிம்னோஸ்பம் மரத்தின் படிமம் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய கிரெட்டேஷியஸ் காலத்தை சார்ந்த ஒரு மரப்படிமம் இது அப்படின்றத இங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம். இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில இந்த நேரம் என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி, சோ இதன் பெயர் என்ன? இதுவும் ஒரு ஜியாலஜிக்கல் மானுமெண்ட் தான். சோ இதன் பெயர் என்ன அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி இது, இதன் பெயர் என்ன அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க. நம்ம ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. இந்த நேரம் உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா.

0: கெட் செட் கோ கேட் கேட் டைம் இப்போ 10:40 ஆகுது. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் நர்ச்சனா. இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் குறித்த கேள்விகள் உங்களுக்காக, தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள். அந்த வரிசையில மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏரி, இதுவுமே ஒரு புவியியல் நிகழ்வுனால உண்டானது அப்படின்னே சொல்லலாம். இதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: இல்லைய நற்கலை, வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ரொம்ப நலமா இருக்கேன் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: கண்டிப்பா
0: மேம்,
1: லோனார் ஏரி, அதுதான் சரியான விடை மேம்.
0: எஸ், மகாராஷ்டிரில் அமைந்திருக்கக்கூடிய லோனார் ஏரி, இது ஒரு GSI மானுமெண்டா அறிவிச்சிருக்காங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சந்திரசேகர்.
1: இன்னும் சில தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம். அதாவது ரொம்ப உப்பு இருக்கக்கூடியது புல்டானா டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரால இருக்கு, அங்கதான் இந்த லோனார் ஏரி அப்படிங்கறது அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட மேம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் டயாமீட்டர்ல 150 மீட்டர் டீப்பான ஒரு ஃபீட் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராம்சார் இதுல வந்து இத ஜியாலஜிக்கல் இது அப்படின்னு பிரகடனப்படுத்திருக்காங்க மேம்.
0: ஓகே, நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க சந்திரசேகர், தேங்க்யூ. மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய இந்த லோனார் ஏரி, இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தக்காண பீடபூமி, சோ இங்க வந்து இருக்கக்கூடிய பசால்ட் பாறை, இந்த பாறை மீது அதிவேகமாக ஒரு விண்கல் மோதி இருக்கு. சோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளமாக, ஒரு அரிதான பள்ளமாக மாறி இருக்கு. இதன் காரணமாக தான் இங்க இந்த லோனார் ஏரி உருவாகி இருக்கு. சோ இதை வந்து ஜியாலஜிக்கல் மானுமெண்டாக GSI அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த நேரத்திற்கான தகவல் உங்களுக்காகவே. எஸ், அந்த வரிசையில நமக்கு இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கலாமா? ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ், சோ அதை சார்ந்த கேள்வி இந்த நேரம் உங்களுக்காக. சோ பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காரை வடிவமைப்பு, காரை ஃபார்மேஷன் நிலப்பகுதி எதற்கு பெயர் பெற்றது அப்படின்றத நீங்க தான் சொல்ல பாருங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காரை வடிவமைப்பு நிலப்பகுதி எதற்கு பெயர் பெற்றது அப்படின்றத எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் பாட்டு வர்றது கேட்கலாம் வாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிட்டச்சிங்க நம்ம நிகழ்ச்சியில இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய புவியியல் நினைவிடங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காரை வடிவமைப்பு, இது ஒரு ஜியாலஜிக்கல் மானுமெண்ட் அப்படின்னு ஜிஎஸ்ஐ அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த நிலப்பகுதி எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நீ இருந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் மேம்.
0: ஹலோ,
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன்.
0: ஓகே மேம், சொல்லுங்க, என்ன ஆன்சர் தெரியுமா?
1: அம்மோனைட் தொல் படிவங்கள் மேம்.
0: அம்மோனைட் தொல் படிமங்கள் அப்படின்றது சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம் வாய்ப்புக்கு.
0: தேங்க்யூ. பெரம்பலூர் மாவட்டம் காரை குளக்கால் நத்தம் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக கடலடி பகுதியாக இருந்திருக்கு. இங்கு வந்து அமோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய கடல்வாழ் உயிரினங்கள், அது மட்டும் இல்லாம சங்கு நத்தைகள், இதன் படிமங்கள் நிறைய இருக்கிறதுனால இதை வந்து பராமரிக்கிறாங்க. சோ இந்த இடத்த நம்ம ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸா அறிவிச்சிருக்காங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி தெரியுமா? எஸ், ஜிஎஸ்ஐ இவங்க ஜியாலஜிக்கல் மானுமெண்டா பில்லோ லாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவிடத்தை அறிவிச்சிருக்காங்க மானுமெண்டாக. அது எங்க இருக்கு

நீங்க தான் சொல்ல போறீங்க. ஜிஎஸ்ஐயால் அறிவிக்கப்பட்ட ஜியாலஜிக்கல் மானுமெண்ட் பில்லோ லாவா எங்கு அமைந்துள்ளது அப்படின்றது நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2271770.

0: இசைகள் மனதில் இருக்குது.
1: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஜிஎஸ்ஐ. இவங்களால் பராமரிக்கப்படக்கூடிய ஜியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில பில்லோ லாவா அப்படின்ற நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் பேசலாம், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: மகேந்திரன்.
3: எப்படி இருக்கீங்க?
4: என்ன
3: பதில் தெரியுமா?
4: கர்நாடக மாநிலம்
3: மரடிஹள்ளி. கர்நாடகில் அமைந்திருக்கக்கூடிய மரடிஹள்ளி அப்படின்றது சரியான பதில். அது மட்டும் இல்லாம ஒடிசாவில் அமைந்திருக்கக்கூடிய நோமிரா அப்படின்ற ஒரு பிளேஸும் ஜிஎஸ்ஐ பராமரிக்கிறாங்க. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
3: எஸ், பில்லோ லாவா, இது வந்து ஜியாலஜிக்கல் மானுமெண்டா ஜிஎஸ்ஐ பராமரிச்சுட்டு வராங்க. இதற்காக இந்த பெயர் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னால, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால கடலுக்கு அடியில ஒரு எரிமலை குழம்பு வந்து வடிச்சிருக்கு. சோ இது நீரோடு உருண்டு சென்று ஒரு தலைநெய் மாதிரி ஒரு வடிவத்தில் மாறியிருக்கு. இந்த இடத்தை தான் ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் மானுமெண்ட் பில்லா லாவா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அக்டோபர் 3 போபாலில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான கோபாலக் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். மேலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சி ஒன்றையும் தொடக்கி வைக்கிறார். போபாலில் பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள் ஆலை, உஜ்ஜைனில் ஒரு பால் பண்ணை உள்ளிட்ட திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். மேலும் போபால் மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். 2026 18 போர்க்கப்பல்களை கடற்படையில் சேர்க்க அல்லது பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில், சமீபத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போர்க்கப்பல்கள் 75% அதிகமான உள்நாட்டு பொருட்களை கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையே பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமது அமெரிக்க பயணத்தின்போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சருடன் கலந்துரையாட உள்ளார். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஷூட் ஆஃப் முறையில் கொரியாவை வீழ்த்தி சாஹில் ஜாதவ் மற்றும் சிகிதா தனிபர்த்தி அடங்கிய இந்தியாவின் காம்பவுண்ட் கலப்பு வில்வித்தை அணி தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் இந்த இணை 2028 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. புற்றுநோய்களுக்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறையை பேரழிவு என்று வர்ணித்த நீதிமன்றம் அனைத்து மருந்துகளுக்கும் ஒரே மாதிரியான 16% லாப வரம்பை நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. 11 நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மேயாத மான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:13, 41 ஆகிட்டு இருக்கு. மேடை மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா மன்னா, ஆமா.
6: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
7: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
6: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
8: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
6: பின்றாங்கப்பா.
9: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
10: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதை ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.

0: சார்.
1: உனக்கு தைரியம் இருந்தா
0: என்ன சொல்றாரு?
1: என்ன சொல்றா?
0: பெருமாள் சத்தியமா?
1: அந்த ஆஞ்சி கொலையும்
0: என்ன தப்பு பண்ணல?
1: பண்ணதே நான் தான்.
0: என்ன இப்ப வெளியில போக விடு?
1: அம்பிய வெளியே போக விடுறா?
2: அதிரதுல
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: இங்க தாதா கிங் கண்ணா. இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: நேரம் 11:25 ஆயிடுச்சு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:46, 41 ஆகிட்டு இருக்கு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தெரி திரைப்படத்தில் இருந்து.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற
7: பெருமாள் சத்தியமா?
6: அந்த அஞ்சு கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே நான்
7: தான். வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. தூய்மையான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் ஆன்மா என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சருமான திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசுகையில், வாக்காளர் பட்டியலில் தவறான அல்லது தகுதியற்ற பெயர்கள் சேர்க்கப்பட்டால் தேர்தல் செயல்முறையில் நேர்மை பாதிக்கப்படலாம் என்றும் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் வில்வித்தை அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வில்வித்தை காம்பவுண்ட் கலப்பு அணி பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சாஹில் ராஜேஷ் ஜாதவ் மற்றும் சிகிதா தனிபர்த்தி ஆகியோருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இந்தியாவிற்கு 2028 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் வகையில் அமைந்த ஒரு மகத்தான வெற்றி என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை பிரியா கங்காஸ் 60 கிலோ எடை பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்றார். இதுவரை 8 தங்கம், 21 வெள்ளி, 26 வெண்கலம் என மொத்தம் 55 பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. இந்தியா கஜகஸ்தான் நாடுகளுக்கிடையே கூட்டு ராணுவ பயிற்சி கஜகஸ்தானில் நடைபெறுகிறது. ஆளில்லா வான்வழி நகர்வு திறன், கூட்டு திட்டமிடல், நகர்ப்புற மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றில் இந்த பயிற்சியின் போது கவனம் செலுத்தப்படும். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று. நாடுகளை ஒன்றிணைப்பது, உரையாடல், புரிதல், ஒத்துழைப்பை எளிதாக்குவது, வளர்ச்சிக்கு பங்களிப்பது, உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் மொழி வல்லுநர்களின் பணிக்கு மரியாதை செலுத்தும் ஒரு வாய்ப்பாக சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் விளங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, டைம் இப்போ 12:03 ஆகுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. எஸ், வரலாற்றில் பல திருப்பு முனைகளை கொண்ட ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். பல வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்த, பல வரலாற்று ஏடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி தான் இது வரலாற்றில் இன்று. இன்றைக்கான தகவல் நிகழ்வுகள் என்ன உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இன்றைக்கான வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? எஸ், செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இதே நாள் 1995 தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்திலிருந்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1989 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இதே நாள் இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் INS ஷால்கி மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

வரலாற்றில் இன்று கிடைச்சிக்கிங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உன்னிகிருஷ்ணன் பல்லவி உங்க குரல்ல ஒரு சிபை சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஜீன்ஸ் படத்துல இருந்து இன்றைக்கான வரலாற்று நிகழ்வு என்ன இந்த நேரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்திய தடகள வீராங்கனை தீபா மாலிக் அவர்கள் பிறந்த தினம் இன்று. எஸ், இந்திய தடகள வீராங்கனை தீபா மாலிக் அவர்கள் 1970 செப்டம்பர் 30 ஹரியானாவில் பிறந்திருக்காங்க. இவங்க தன்னுடைய 30 வயதுல தன்னுடைய விளையாட்டு வாழ்க்கையை துவங்கியிருக்காங்க. பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் நம்ம தீபா மாலிக் அவங்க தான். அது மட்டும் இல்லாம 2016 கோடைக்கால பாராலிம்பிக் போட்டிகளில் குண்டேறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. 2018 துபாயில் நடைபெற்ற பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியிலும் இவங்க ஈட்டியறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இவங்க தீபா மாலிக் F53 பிரிவில் உலகின் முதல் இடத்துல இருக்கிறாங்க. இதுபோன்ற பல பதக்கங்களை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இந்திய தடகள வீராங்கனை தீபா மாலிக் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வரலாற்றில் இன்றைய கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 டைம். இப்போ 12:25:51 ஆகுது. இந்த நேரம் உங்களுக்காக என்ன தகவல், என்ன நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு என்ன தெரிஞ்சுக்கலாமா? இன்று செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். எஸ், சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு 1953 துவங்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு துவங்கப்பட்ட நாளில் இருந்து சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 கடைபிடிக்கப்பட்டு வருது. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அனைவருமே ஒருமைப்பாட்டையோடு இருக்கணும் என்ற நோக்கத்தில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பூவெல்லாம் உன் வாசம் படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மா

நேர்களினும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 30 मिनट पर हम फिर से हाजिर होंगे नई और ताजा खबरों के साथ। नमस्कार।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு நாம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியை நீங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைய வரலாற்று இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்துக்கலாம். மீண்டும் மற்றொரு தருணத்தில் காற்றலை வழியை உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய

0: கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றை மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9,450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூ டியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூ டியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன்.

0: என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
1: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 6 வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
0: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும் 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: சரி மிக்காயல் மாமா, யார் கண்ணிலும் படுவதற்கு முன்பே இவர்கள் போய்விடுவதுதான் நல்லது. அப்புறம் நாம் இந்த பிரசுரங்களை பரப்பிவிடத் தொடங்கிய உடனேயே அதிகாரிகள் இவற்றை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முனைவார்கள். இங்கே வந்தார்களே அந்த இரு யாத்ரிகர்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று பிறகு யாராவது கண்டவர்கள் சொல்லி தொலைக்கப் போகிறார்கள். அம்மா, நீ எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு நன்றிமா என்று ரிப்பின் சொன்னான். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பாவலை பற்றியே ஞாபகம் வருகிறது. நீ எவ்வளவு நல்ல சேவை செய்கிறாய். இப்போது ரிப்பின் சாந்த குணத்தோடு இருந்தான். மனம் விட்டு புன்னகை புரிந்தான். காற்று குளிர்ந்து வீசியது. இருந்தாலும் அவன் கோட்டு கூட போடாமல், சட்டையை கூட பொத்தானிட்டு மூடாமல் திறந்த மார்போடு நின்றான். அவனது பெரிய தோற்றத்தை பார்த்தவாறே தாய் அன்போடு கூறினாள், நீ உன் உடம்பில் ஏதாவது போர்த்திக்கொள், ஒரே குளிராயிருக்கிறது. என் நெஞ்சுக்குள்ளே நெருப்பு எரிகிறதே என்றான் அவன். அந்த மூன்று இளைஞர்களும் நெருப்பை சுற்றி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது காலடியிலே அந்த நோயாளி கம்பளி கோட்டினால் போர்த்தப்பட்டு கிடந்தான். வானம் வெளிரிட்டது. இருட்படலம் விலகி கரைந்தது. சூரியனின் வரவை நோக்கி இலைகள் படப்படுத்தன. நல்லது, நாம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டே தன் கரத்தை சோஃபியாவிடம் நீட்டினான் ரிப்பின். சரி, நகரில் உங்களை எங்கு கண்டுபிடிப்பது? நீ என்னைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் தாய். அந்த இளைஞர்கள் மூவரும் மெதுவாய் சோஃபியாவிடம் வந்து அசடு வழியும் நட்பு உரிமையோடு அவளது கரத்தை பற்றி குலுக்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அருமையான, அன்பான, அந்தரங்கமான இன்ப உணர்ச்சிக்கு ஆளானார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த உணர்ச்சி அதனது புதுமையினால் அவர்களை கலங்க செய்வது போல தோன்றியது. அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும்போதும் தூக்கம் விழித்து சிவந்து போன தன் கண்களால் சோஃபியாவை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள்.
3: போவதற்கு முன்னால் கொஞ்சம் பால் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் யாகவ். பால் இருக்கிறதா என்றான் எப்பம். இல்லை என்று கூறிக்கொண்டே தலையை தடவினான் இக்னாத். நான் அதை சிந்தித்து விட்டேன். அவர்கள் மூவரும் சிரித்தார்கள். அவர்கள் பாலை பற்றித்தான் பேசினார்கள். என்றாலும் அவர்கள் வேறு எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பதாக, தன் மீதும் சோஃபியா மீதும் மனம் நிறைந்த பரிவோடும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக தாய்க்கு தோன்றியது. இந்த நிலைமை சோஃபியாவின் உள்ளத்தை தொட்டு சிறு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது. அவளும் அந்த இக்கட்டான நிலைமையை சமாளிக்க முடியாமல் குன்றி போனாள். ஆனால் அவளால் பின்வருமாறுதான் சொல்ல முடிந்தது. நன்றி தோழர்களே. அந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் தங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை ஓர் ஊஞ்சலை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாயத்தில் தூக்கி செல்வது போல் அவர்களுக்கு உட்பட்டது. அந்த நோயாளி திடீரென பலத்து இருமினான். அணைந்து கொண்டிருந்த நெருப்பில் கரித்துண்டுகள் கனன்று மினுமினுக்கவில்லை. போய் வாருங்கள் என்று அமைதியாக கூறினார்கள் முஜிக்குகள். அந்த சோகமயமான வார்த்தை அப்பெண்களின் காதுகளில் வெகுநேரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் மீண்டும் அந்த காட்டுப்பாதை வழியாக அருணோதய காலத்தின் பசப்புளியில் அவசரம் ஏதுமின்றி நிதானமாக நடந்து சென்றார்கள். இங்கு எல்லாம் எவ்வளவு அருமையாயிருந்தது என்று சோஃபியாவுக்கு பின்னால் நடந்து கொண்டே வந்த தாய் சொன்னாள். எல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்கிறது. மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். உண்மையை தெரிந்து கொள்ள துடியாய் துடிக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு பெரிய திருநாள் என்று மக்களெல்லாம் அதிகாலை பிரார்த்தனைக்காக தேவாலயத்தில் கூடியிருப்பது போலவும், மதகுரு இன்னும் வராதது போலவும், இங்குமே இருளும் அமைதியும் சூழ்ந்திருப்பது போலவும், அப்போது நம் உடம்பு தவியாய் தவிப்பது போலவும், மக்கள் வந்து நிறைந்து கொண்டே இருப்பது போலவும் தோன்றுகிறது. அந்த தேவாலயத்தில் உள்ள விக்கிரகத்தின் முன்னால் யாரோ விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்கள். கடவுளின் இல்லத்துக்கு ஒளி வருகிறது. இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடுகிறது. எவ்வளவு உண்மை என்று உவகையோடு சொன்னாள் சோஃபியா. இங்கு மட்டும்தான்

0: கடவுளின் இல்லம் உலகம் முழுவதையுமே தழுவி நிற்கிறது. உலகம் முழுவதையுமா என்று தலையை அசைத்து சிரித்துக் கொண்டே சொன்னாள் தாய். நம்புவதற்கே முடியாது, அவ்வளவு பெரிய உண்மை இது சோஃபியா. நீங்கள் எவ்வளவு நன்றாக பேசுகிறீர்கள் தெரியுமா? அருமையாயிருந்தது. உங்களை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்று நான் பயந்திருந்தேன். சோஃபியா ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். பிறகு அமைதியோடும் சோர்வோடும் சொன்னாள், அவர்களோடு இருந்தாலே நாமும் எளிமை பெற்று விடுகிறோம். அவர்கள் இருவரும் ரிப்பினை பற்றியும் அந்த நோயாளியை பற்றியும் கவனம் நிறைந்த மௌனமும் விருந்தாளிகளுக்கு வேண்டிய சின்னஞ்சிறு சேவைகளில் கூட மிகுந்த ஈடுபாடும் நன்றி உணர்ச்சியும் கொண்டிருந்த அந்த இளைஞர்களை பற்றியும் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். அவர்கள் காட்டு பிராந்தியத்தை கடந்து வயல்வெளிக்கு வந்தார்கள். சூரியன் அவர்களுக்கு எதிராக மேலெழுந்தது. எனினும் சூரியனின் முழு உருவமும் வெளியே தெரியவில்லை. செக்க சிவந்த கதிர்களை மட்டும் விசிறி மாதிரி வான மண்டலம் முழுவதும் விரிந்து ஒளி பாய்ச்சிக் கொண்டிருந்தது. புல் நுனிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் பனித்துளிகள் சூரிய கிரகணம் பட்டவுடன் வானவெல்லின் வர்ண ஜாலம் சிதறி வசந்தத்தின் கோலாகலத்தோடு புன்னகை புரிந்தன. பறவைகள் விழித்தெழுந்து உற்சாகமயமான கீத குரலை எழுப்பி அந்த காலை நேரத்திற்கு களிப்பூட்டி ஜீவனளித்தன. பெரிய பெரிய காக்கைகள் தங்களது இறக்கைகளை பலமாக அடித்து வீசிக்கொண்டும் ஆர்வத்தோடு கத்திக்கொண்டும் வானமண்டலத்தில் பறந்து கொண்டிருந்தன. எங்கிருந்தோ ஒரு மஞ்சளாத்தி குருவியின் சீட்டிக் குரல் ஒலித்தது. தூர வெளிகள் கண்ணுக்கு தெரிந்தன. குன்றுகளின் மீது படிந்திருந்த இருட்திரைகள் சுருண்டு மடங்கி மேலெழுந்து மறைந்தன. சமயங்களில் ஒருவன் பேசிக்கொண்டே இருப்பான். அவன் எவ்வளவுதான் வளைத்து வளைத்து பேசினாலும் அவன் சொல்லுகின்ற விஷயம் புரிபடுவதே இல்லை. திடீரென அவன் ஒரு சாதாரண வார்த்தையை கூறிவிடுவான். உடனே எல்லாமே விளங்கிவிடும் என்று ஏதோ நினைத்தவளாய் பேசினாள் தாய். அதுபோலத்தான் அந்த நோயாளியின் பேச்சும் இருந்தது. நானும் எவ்வளவோ கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்படி தொழிலாளர்களை தொழிற்சாலைகளிலும் வேறு இடங்களிலும் விரட்டி விரட்டி வேலை வாங்குகிறார்கள் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் சிறுவயதிலிருந்தே இதெல்லாம் பழகி போய்விடுவதால் அதை பற்றிய சுரணையே நம் மனதில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அத்தனை வேதனையையும் அவமானத்தையும் தரும் அவன் சொன்ன அந்த விஷயம் இருக்கிறதே. கடவுளே, தங்களது முதலாளிகளின் சில்லறை விளையாட்டுகளுக்காக மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்க முடியுமா? அதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அந்த மனிதனின் நிலையை பற்றியே அவளது சிந்தனைகள் வட்டமிட்டன. அந்த மனிதனின் வாழ்க்கையைப் போலவே ஒரு காலத்தில் அவளுக்கு தெரிந்திருந்த பல பேருடைய வாழ்க்கைகளை பற்றிய நினைவுகளும் அவள் மனத்தில் மங்கி தோன்றின.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
4: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே.
4: ஹாய் ஸ்நேகிதியே.
6: தினமும்
7: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
8: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அக்டோபர் 3 போபாலில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான கோபாலக் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். மேலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சி ஒன்றையும் தொடக்கி வைக்கிறார். போபாலில் பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள் ஆலை, உஜ்ஜயினில் ஒரு பால் பண்ணை உள்ளிட்ட திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். மேலும் போபால் மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறாா்.

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் நடைபெற்ற கத்தார் தொழிலதிபர்கள் சங்கத்தின் வணிக வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் முதலீடு செய்வது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து இருதரப்பு பொருளாதார உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என கத்தார் வணிக நிறுவனங்களை அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு வர்த்தகத்துறை இணையமைச்சர் டாக்டர் அப்துல் அகமது பின் முகமது அல் சயீதை சந்தித்தார். உள்கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்து பொருட்கள், பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து அவர் விவாதித்தார். இந்தியா அமெரிக்கா இடையே பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமது அமெரிக்க பயணத்தின் போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சருடன் கலந்துரையாடினார். தூய்மையான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் ஆன்மா என்று

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:13.
2: நேர்களுக்கு வணக்கம். இது FM ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகதியே, என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் இணைந்து இருக்கிறாங்க மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர், ஜிப்மர் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் கே அறிவழகன். சார் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சென்ற வாரம் ரொம்ப டீடைல்டா சிறப்பு குழந்தைகளை பத்தி நாம பேசணும். இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு குழந்தைகளை எப்படி கையாள்வது, பெற்றோர் இந்த குடும்ப சூழல் வந்து எப்படி கட்டமைச்சு வைக்கணும். இப்ப இந்த குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கையே இருக்குன்ற மாதிரி எல்லா வீட்லயும் அந்த மாதிரிதான், குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம் அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி அந்த குடும்ப சூழலை எப்படி மாற்றி அமைக்கணும், என்ன மாதிரியான கவனிப்பு கொடுக்கணும் பெற்றோர், அதை பற்றி பேசுங்க. இல்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அது தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஏன்னா சொல்லி காட்டுறதுக்குன்னே சொந்தங்கள்ல இருக்கும் அப்படின்வாங்க இல்லையா. அதனால அந்த சொந்த கூட இந்த சிறப்பு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய அந்த பெற்றோரை, அந்த குழந்தைய எப்படி பராமரிக்கணும், எப்படி கேர் கொடுக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், அதை பத்தி சொல்லுங்க.
3: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கிற குழந்தைங்களில் இருக்கிற பெற்றோர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டிங் த டிசபிலிட்டி, டிசபிள் சில்ட்ரன், அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னும் போதே அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான ஃபினான்ஷியல் திங்ஸ் லைக்னோ எவ்வளோ அஃபோர்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசில் ஓடிட்டுருக்கோம். இது கொஞ்சம் சில விஷயங்களில் அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய சூழ்நிலாம் இருக்கும்.
2: ஆமாம்,
3: இப்போ நிறைய ஏரியாவில் வந்துட்டு நிறைய ஒரு கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிற ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு கிடைக்க மாட்டாங்க, ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வர்றது கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அது ஒரு 1 டைம் 2 டைம்ஸ் இதுன்றதுனால பரவாயில்ல, ஒரு அசஸ்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா. பட் நிறைய ஃபோக்கஸ் வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டோ ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டோ இருந்தால் அப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் விசிட் போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி போயிட்டு அவங்கள சந்திக்கிற மாதிரியோ அந்த பயிற்சிகளை எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்களை டெய்லியே கூப்பிட்டு போகிறது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய நிறைய பேரண்ட்ஸை என்ன கேட்பாங்கன்னா, இது எங்களால் பண்ண முடியல சார், லைக்னோ இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் முடியல, பக்கத்தில் பார்க்கணுன்னாலும் அங்கே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, அவைலபிளாக இருந்தாலும் கூட அதுக்கான எக்ஸ்பென்சஸ் லைக் இவ்வளோ காசு கொடுத்து எங்களால் பார்க்க முடியல, ஒரு செஷனுக்கு வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது, இவ்வளோ பண்ணுறது எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கே கூட மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும், இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்காக இல்லை ஆன்சைட்டியாக இருக்கிறதுக்காக அந்த க்ரீஃப் ரியாக்ஷன் கூட, எனக்கு அப்புறம் இந்த குழந்தை யார் பார்த்துப்பா, என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்களோட கூட இந்த பேரண்ட்ஸ்
2: வாழ்ந்து ஒரு
3: அஃப்கோர்ஸ் இருக்கும் அந்த இனிஷியலாக, ஏன் எனக்கு இந்த குழந்தை, ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்ற

0: மாதிரி இதுவாக இருக்கும். ஏன்னா சொந்தங்களை சந்திக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அவங்க குழந்தைங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும்போதோ இல்லை இதுவாக இருக்கும்போதோ ஏன் குழந்தைக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னும்போது அதை வெளியே கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இவங்களுக்கு சங்கடமாக இருக்கும், இவங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். பட் இது எல்லாமே அவங்க தாண்டி வந்து தான் ஆகணும், இந்த பெரிய சவால்கள். அப்போது அந்த பெற்றோரோட மனநிலைமை ஃபஸ்ட்டு மாறணும். இந்த அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது, பட் வர வச்சுக்கணும். அதுக்கான விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணணும். இதுக்கான தீர்வுகள் என்னன்றதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் பார்க்குற இந்த விஷயத்தில் கூட அந்த பேரண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து தெரப்பிக்குள்ளே இல்லை இந்த மாதிரி இன்டர்வென்ஷனுக்குள்ளே ஒரு போகிற பேரண்ட்ஸு அவங்க வந்து இன்னொரு பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுற லெவலுக்கு பயங்கரமாக ட்ரெயின் ஆகிடுறாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ கலெக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளோட அறிகுறி எப்படி இருக்கும், சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்களை அவங்க பண்ண முடியாது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், யாரெல்லாம் இந்த டீமில் இருக்காங்க, இந்த இன்டர்வென்ஷன் டீமில் இருக்கிறாங்கன்ற அவ்வளோ ஒரு நாலேஜோட பேரண்ட்ஸ் வந்து ஆயிடுறாங்க ஓவர் த பீரியட், லைக் ஓவர் த பீரியட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் இந்த சில்ட்ரனோட இன்டர்வென்ஷனில். அவங்க மனசு வச்சா தான் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு இந்த குழந்தைக்கு பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது அதை ஒத்துக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் சம் பேரண்ட்ஸ் ஈவன் லைக்.
1: ஆனால் முதல்ல வந்து புரிதல் வந்து இது கடவுளின் குழந்தை, இது கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், நான் கவனிப்பேன் அப்படின்றதுனால என்னை நம்பி என்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் அந்த பெற்றோருக்கு வரணும். ஒன்று இன்னொன்று வந்து நான் நிறைய பார்க்கறது வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே மாறிடுறாங்க. நீங்கள் சொன்னது போல் எல்லார்கிட்டேயும் அவங்களே வந்து இதை இப்படி தாங்க பண்ணணும், இப்படி பண்ணுங்க, சரியாயிடுங்க அப்படின்னு அவங்க மற்றவங்களை வந்து ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தைரியமானவர்களாக மாறிடுறாங்க. சரி, அந்த குடும்ப சூழலில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், பணப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த குழந்தைக்காக ரொம்ப அழகாகவே நிற்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் அடாப்ட் ஆகிடுறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: அரசு துறையில இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் எங்கெங்க இருக்குது, யார் அணுகலாம், இப்ப புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்க போய் அணுகலாம், என்ன உதவிகள்லாம் அவங்க பெற முடியும் அரசு கிட்ட இருந்து, அந்த மாதிரி டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்.
1: இப்ப வந்துட்டு RPW ஆக்ட்ன்னு சொல்றாங்க, ரைட் ஆஃப் அ பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி 2017 இது பண்றது. அதுக்கப்புறம் 2024 அதுக்கான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க, ரிவைஸ்டு ஒன்று. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கான துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதே வந்துட்டு அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பாண்டிச்சேரியோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ் இந்த மாதிரிலாம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி துறைகளை அவங்க அணுகலாம். அப்போ இங்கே வந்துட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட், ஐ மீன் லைக் என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் தேவைப்படுது அதையும் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கான அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணுற மாதிரியான ப்ராசஸும் இங்கே பண்ணித்தரோம். நம்ம அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அதுக்கான அசஸ்மெண்ட், அந்த அசஸ்மெண்ட்டை நம்ம சர்டிஃபிகேட்டாக டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டாக நம்ம அந்த துறையில் அந்த எக்ஸ்பர்ட்டை அவங்க தராங்க. அதை வச்சு அவங்க கவர்மெண்ட்டில் மானிட்டரி பெனிஃபிட்ஸை இது பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம முன் சொன்னது போல் 40% ஆஃப் டிசபிலிட்டி, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் 40% அண்ட் அபோவ், அந்த லெவலில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மினிமம் 40% பாதிப்பு இருக்கணும், அந்த டிசபிள் இருக்கணும். அப்படி அதுக்கு மேற்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம உதவிகள் கிடைக்கும், அரசு உதவிகள் கிடைக்கும். பண ரீதியாகவும் அவங்க மானிட்டரியாக அவங்க கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் எய்டாகவும் அவங்க தராங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில சலுகைகள் ஸ்கூல்லையும் அவங்க பண்ணிக்கலாம், படிப்புலையும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் டாக்டரை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சர்ன் டாக்டர் இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவார், நாங்கள் அசஸ் பண்ணுவோம். நாங்கள் அசஸ் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட்ஸுக்கான ப்ராசஸிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த MS ஆஃபீஸ் வழியாக அவங்களுக்கு

0: இப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய ஜிப்மர், அப்புறம் மாநில அரசு நடத்தக்கூடிய சமூக நலத்துறை, அப்புறம் மருத்துவமனைகள், அதே மாதிரி அரசு பள்ளிகள், அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகள், இது எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான உதவி தொகையும் கொடுக்கறாங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸும் இங்க போய் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: இது வந்துட்டு

0: யும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸும் இங்கே போய் அவங்க பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: இது வந்துட்டு என்னன்னா, இப்போ அந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணாது, காசு ப்ரொவைட் பண்ணுது. ஃபண்டு வர்றது கவர்மெண்ட் மூலியமாக தான் வரும், பட் ஆனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கான ப்ராசஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் சார்ந்த இதுலேயோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இதை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இவங்க அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அது இந்த மாற்றுத்திறனாளி இல்லை இந்த டிசபிலிட்டி சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம அதுக்கான இனிஷியல் ப்ராசஸிங், ஸ்க்ரீனிங்கு, அசஸ்மெண்ட் அது எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணி தருவோம். அவங்க அந்த கன்சர்ன் துறையில், பிகாஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிப்மர்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இவங்க வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் பண்ணி தரத அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் தான் அதை அலாட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாநில அரசு கீழே வர அந்த துறைகள் இருக்கு இல்லையா, சமூக நலத்துறை, இந்த துறை இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கான ப்ராசஸிங் பண்ணி தருவாங்க, அந்த அப்ளிகேஷனை, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க தரும்பொழுது அவங்க வந்துட்டு அதுக்கான அந்த குழந்தை எந்த கேட்டகரியில் வராங்க, இவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கைட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபண்டை அவங்க அந்த குழந்தைக்கு வந்து ரீச் ஆகிற அளவுக்கு அவங்க வழி பண்ணி தருவாங்க. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் வந்துட்டு இனிஷியல் அசஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் லைஃப் லாங் அசஸ்மெண்ட்டும் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்துட்டு ஆர்டிசம் ஃபீச்சர்ஸ், அதாவது ஆர்டிசம் சார்ந்த அறிகுறிகளோடு வரும்பொழுது, அந்த குழந்தை ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்கும்பொழுது அதுக்கு வந்துட்டு ஒரு டெம்பரரியான சர்டிஃபிகேட் தருவாங்க. அது 2 வயசுலேருந்து அசஸ்மெண்ட் பண்ணலாம் ஆர்டிசம்ன்றது, அந்த சர்டிஃபிகேட் தரது சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு 7 வயசுக்குள்ளே அசஸ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது, அந்த அசஸ்மெண்ட்டு 7 வயசுக்குள்ளே சொல்கிறோம், அதை பண்ணுவாங்க. அது ஒரு டெம்பரரியான ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு திரும்ப அவங்க இது வந்துட்டு ஒரு 18 இயர்ஸ் கீழே, ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரீ அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரீ அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த குழந்தைக்கான பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான அசஸ்மெண்ட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதே இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்துட்டு லைஃப் லாங் ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னும் போது அதுக்கு 2வது அசஸ்மெண்ட் திரும்பியும் நம்ம ரீ அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு ரீ அசஸ்மெண்ட் பண்ணி அந்த ரீ அசஸ்மெண்ட் தான் பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், லைஃப் லாங் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி, லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி.
0: அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை வந்து அது எப்படி இருக்கு
1: அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணி ஒரு சர்டிபிகேட் தரோம். அது திரும்பியும்
0: பெரியவங்களான பிறகு,
1: ஆமா ஆமா, 18 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீ அசஸ்மெண்ட் பண்ணி அதை லைஃப் லாங் சர்டிபிகேட்டா தரோம். அது இது பண்றது, அது எஜுகேஷன் பர்பஸ்க்கு இல்ல மற்ற பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தே வில் கெட் மானிட்டர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் இது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொன்னோம் இல்லையா, கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஒரு 13 இயர்ஸில் அதை பண்ணுறோம். நம்ம 13 இயர்ஸில் அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி கற்றல் குறைபாடு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தரோம். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, 10th சர்டிஃபிகேட் 10th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க அணுகுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், அதாவது 1 ஹவருக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரான்ற மாதிரி, 3 ஹவர்ஸ் எக்ஸாமுக்கு 60 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
0: 4 மணி நேரம் இந்த குழந்தைகள் எழுதலாம்.
1: ஏன்னா இவங்க கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்போது சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எழுத முடியல, எழுதல பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு மோட்டார் வீக்னஸ் இருக்குதோ, இல்லை வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க எழுதுறது, இல்லை ஷிவரிங் இருக்குது, இல்லை வந்துட்டு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மற்றவங்களுக்கு புரியுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது, அப்போ என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரைப் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா டைமு, அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜ் எக்ஸம்ஷன், ஏதாவது ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்துட்டு
0: தேவையில்லை
1: அப்படின்ற மாதிரி, மற்ற 4 சப்ஜெக்ட் அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி, அந்த 4 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த ஃபைனல் மார்க்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அது கிடைக்கும். இது போர்டு டு போர்டு மாறும். பாண்டிச்சேரி எஜுகேஷன் போர்டு, தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இருக்குது, அப்புறம் ஐசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஐஓஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஐ மீன் லைக் அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்.
0: சிறப்பு குழந்தைகள் கேட்டகரிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து மருத்துவமனையில் இது போன்ற ஒரு சான்றிதழை வாங்கிட்டாங்க.
1: சிறப்பு குழந்தைகள் நம்ம சொல்ல முடியாது, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள், பிகாஸ் இன்டலாக்சுவலாக அவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், பட் அந்த கற்றல் குறைபாடு மட்டும் இருக்கும். ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்ன்றது அது வேறு வகையான இது.
0: அதுக்கான சான்றிதழ் கொடுத்துட்டா அவங்க வந்து அதை வச்சு பள்ளிக்கல்வித்துறையில் அப்ளை பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸாம் எழுதுறதுக்கு
1: சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க அவைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
0: 3 மணி நேரம் எழுதக்கூடிய கூடிய ஒரு தேர்வு வந்து இவங்களுக்காக ஒரு சிறப்பு சலுகையா 4 மணி நேரம் கொடுக்கறாங்க.
1: 1 hour 20 minutes extra மாதிரி 3 hour

0: ஹவர்ஸ்க்கு 60 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் கிடைக்கும். அது தேவைப்பட்டால் உங்களுக்கு ஸ்கிரைப் வச்சுக்கலாம், யாராவது அவங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ அவங்க வந்துட்டு மற்றவங்களோட ஹெல்ப் அது ஸ்கிரைப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் இது பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஆல்டர் பண்ணிக்கிறது. என்ஐஓஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
1: நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங்
0: இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கரி ரிலேட்டட் திங்ஸு இல்லை வேறு ஹோம் சயின்ஸு
1: வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில்
0: வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தை அவங்க ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். பிகாஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸு சயின்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் படிக்கிறது அதை யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் போதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும், அந்த லாக் புக்ஸ் அந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான அவங்க அலோவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான திங்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் பிரச்சனைக்கு வரும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும் அதை அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: इवेंट में। तो इसके साथ ही 10 गोल्ड हो गए हैं अब भारत के हिस्से में, 21 सिल्वर और 28 ब्रॉन्ज के साथ कुल 59 मेडल हैं और भारत है 7वें पायदान पे। कल सुबह की शुरुआत हमने की थी भारत के 12वें स्थान के साथ, शाम होते होते भारत पहुंचा था 10वें पे, आज सुबह 8वें और अब है 7वें स्थान पर भारत। तो हमारा ये सिलसिला अपडेट्स का आपके साथ जारी रहेगा, बने रहिए हमारे साथ। अगला अपडेट लेकर हम फिर से हाजिर होंगे ठीक 3:30 पर। नमस्कार।
1: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு மருத்துவமனையை அணுகி அங்கதான் ஒரு சர்டிபிகேட்டை வாங்கணும், நம்ம இந்த குழந்தைக்கே ஒரு கற்றல் குறைபாடு இருக்குது, அந்த திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது சர்டிபிகேட் வாங்கணும், அந்த சர்டிபிகேட்டை வச்சு பள்ளிக்கல்வித்துறையில இது போன்ற சலுகைகள்லாம் வாங்கணும் அப்படின்றதே நிறைய பெற்றோருக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ பெருசா தெரியாது. இது இல்லாம வேற என்னென்னலாம் இருக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி? ஏன்னா இப்போ எங்கே போய் அணுக்கணும், எதை பண்ணணும், எதுவுமே தெரியாது இல்லையா?
5: இப்போ வந்துட்டு என்னன்னா ஸ்கூல்லேயே அது நிறைய அவேர்னஸ் வருது. இப்போ லேர்னிங் டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கற்றல் குறைபாடு இருக்கிறது இனிஷியலாக அசஸ் பண்ணுறது அந்த டீச்சர் தான், அந்த கிளாஸ் டீச்சர் தான். இப்போ இந்த கற்றல் குறைபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைக்கான விஷயங்களை வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு படிக்கிறதுல சிரமமாக இருக்குது, எழுதுறதுல சிரமமாக இருக்குது, இல்லை புரிஞ்சிக்கிறதுல சிரமமாக இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் டீச்சரே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சி அந்த பெற்றோரை கூப்பிட்டு நிறைய எங்களுக்கு அந்த மாதிரி ரெஃபரல்ஸ் எல்லாம் வருது, ஸ்கூல்லேருந்தே அவங்கள அனுப்புறது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சி அதை அனுப்பும்பொழுது அதுக்கான ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் பண்ணி நம்ம அதை கொடுத்து அமைச்சிடறோம். அவங்க போயிட்டு அந்த ஸ்கூலில் கொடுக்கும்போது அதுக்கான ப்ராசஸ்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த பிரின்ஸிபல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கன்சர்ன் போர்டுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக ஸோ அவர் மூலயமா அதை கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இல்லை தான், அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, என் குழந்தை இதனால தான் படிக்க மாட்டேறானா அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்போ அவங்க அந்த விஷயங்களை அவங்க தெரிய வரும்போது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்ககிட்ட சொல்லும்பொழுது அவங்க அதை வச்சு வராங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு சைக்கோ எஜுகேஷன் பண்ணோம், இந்த அசஸ்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் பையனோட பிரச்சனை இது தான், அறிவுத்திறன் டெஸ்ட் பண்ணோம், அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு, இதோட அர்த்தம் இந்த மாதிரி தான், நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கோ அது இது பண்ணுறதுக்கோ. அப்போ இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பும்போது அவங்க கன்சர்ன் டீச்சர்ஸ் அவங்கள வந்து கைட் பண்ணி அதுக்கான ப்ரொசீடிங்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு அது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இதே வந்துட்டு இது வந்து லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ சில ஒரு கேட்டகரி வந்துட்டு என்னன்னா இந்த டிசபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வராத ஒரு கேட்டகரி இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டிசபிலிட்டியும் கிடையாது, ஐ மீன் லைக் அறிவுத்திறன் குறைபாடும் கிடையாது, 69 கீழவும் கிடையாது, 85 மேலேயும் கிடையாது அறிவுத்திறன், இந்த 70-84 வர கேட்டகரி, பார்டர்லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து ஸ்லோ லேர்னர், படிக்கிறதுல தாமதமாக இருக்கிறது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், இவங்களுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கிடைக்கிறது, கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரைபை வச்சுக்கிறது, ஸோ எக்ஸப்ஷன் ஃபார் சப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் அவங்க அவைல் பண்ணுறாங்க. இது வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டியை பற்றி பேசணும், இன்டலாக்சுவல் பார்டர்லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷனை பற்றி பேசணும். இப்போ வந்து ஆர்டிசம் அதர் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் இருக்கு இல்லையா, ஆர்டிசம் இருக்குது, இந்த ADHD இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்குதுன்னும் பொழுது அதுக்கான சலுகைகள் அவங்களுக்கு தேவைப்படும். இதுலேயும் வந்துட்டு நிறைய இந்த இயர்லி இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, சில இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்லலாம் இந்த மாதிரி டீமாக சேர்ந்து அவங்களுக்கான அந்த இயர்லி இன்டர்வென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோன்னா முதல்ல நம்ம போன வாரத்தில் நம்ம பேசின மாதிரி இந்த பெற்றோர்கள் வந்து அந்த 2 வயதுக்குள்ளான குழந்தைங்களை இல்லை அந்த இயர்லி டெவலப்மெண்ட்டில் என்னென்ன டிலே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த

0: பர்டிகுலர் துறையை நம்ம அணுகும்பொழுது, அப்போ இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு மருத்துவ ரீதியாக மாத்திரையோ மருந்தோ தேவைப்படாது, இவங்களுக்கு தேவைப்படுறது பயிற்சி தான் தேவைப்படுது. இந்த குழந்தைங்களுக்கான பயிற்சிகள் தான் தேவைப்படுது. அந்த கன்சர்ன் ஃபெசிலிட்டி, அந்த கன்சர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவங்களோட லெவலை அசஸ் பண்ணி அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்று இவங்க அவைல் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்டிசம் சில்ட்ரனுக்கு இல்லை ஏடிஹெச் சில்ட்ரனுக்கும் அதுக்கான கவர்மெண்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அவங்க அதுக்கான அசஸ்மெண்ட்லாம் இது பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை அவங்க வாங்கிக்கலாம். முதல்ல சொன்னது வந்து, நான் சொன்னது வந்து, இந்த கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான சலுகையும், பார்டர் லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த குழந்தைங்களுக்கு மாத்திரம் நான் சொன்னேன். அதை தவிர்த்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: பெரும்பாலும் இப்போ பெற்றோருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், இப்ப நீங்க சொன்னது போல இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். குச்சி வச்சுக்கிட்டு குழந்தைய எழுதி முடிக்கிறியா இல்லையா, ஒரு சென்டென்ஸ் எழுத உனக்கு என்ன 10 மணி நேரமா தேவைப்படுது, இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க, எழுதி முடி அப்படின்னு குச்சி வச்சுட்டு மிரட்டுறது, இல்ல இந்த டைம்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே நிர்பந்திக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெற்றோர் எப்படி இதுதான்றதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் வேணும்ட்டே பண்ணுது குழந்தை. இப்போ நீங்க சொன்னது போல இந்த ADHD இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து குச்சிட்டே இருப்பாங்க, எந்த விதமான ஒழுங்குக்குள்ளேயுமே வரமாட்டாங்க. அப்போ நான் தான் என் குழந்தைய நான் ஒழுங்குபடுத்தணும், என் குழந்தைக்கு நான் ஒழுக்கத்தை சொல்லித்தரணும், இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஓவரா யோசிக்கக்கூடிய பெற்றோரும் இருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு ஒழுங்கு முக்கியமா இல்லை அது கரெக்டாக வளருதா அப்படிங்கிறத பார்க்கறது முக்கியமா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை எப்படி கையாளுறது?
0: பொதுவாக இவங்க வந்துட்டு மேக்சிமம் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க, வயசு, அது பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வயசு, அதுக்கான வயசு பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த இன்டலாக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தையோட மன வயது என்னன்னு பார்க்கணும். ஒரு குழந்தை 10 வயசு இருந்தாலும் அதோட மன வயது 5 வயசுல தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த 5 வயசுக்கான குணாதிசயங்கள் தான் வெளிப்படும், அந்த 5 வயசுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அந்த குழந்தையிலேருந்து வரும். அப்போது அந்த குழந்தைய வந்து, நீ 10 வயசு ஆச்சு, இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்குது, இதை செய்ய தெரியலையா, இதை பண்ண தெரியலையா, இதை புரிஞ்சுக்க தெரியலையா அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோருக்கும் கூட ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்துடுது. இனிஷியல் ஃபேஸில் இந்த குழந்தை 10 வயசு இருந்தாலும் 15 வயசு இருந்தாலும் இதோட மன வயதுன்னு இத்தனை வயசில் தான் இருக்குது, 5 வயசுக்கான மனநிலைமை தான் இருக்குது, 6 வயசுக்கான மனநிலைமை தான் இருக்குது, இவ்வளோ தான் பின்தங்கி இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு அந்த 6 வயசு குழந்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், 5 வயதுக்குள்ள குழந்தைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மனப்பக்குவத்தில் நம்ம வந்துடணும். நம்ம அந்த 10 வயசு 15 வயசுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறந்து போயிடணும்.
1: ஆமாம், வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கூடாது.
0: ரெண்டாவது வந்துட்டு இந்த கம்பாரிசன்லாம் நம்ம நிறைய இப்போது நிறைய பேசணும், மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, இவங்களோட அவங்கள ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்கிறோம். அப்போது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியான வளர்ச்சிக்குள்ள இருக்கிறது கிடையாது, எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரியான அறிவுத்திறன் இருக்கிறதும் கிடையாது, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. டேலண்ட்ஸில் வித்தியாசம் இருக்குது, சில குழந்தைங்க பேச்சில் திறமையாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க அத்லட்டிக்ஸ் அந்த விஷயத்தில் நல்லா திறமையாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு பாடுறதில் நல்ல திறமை இருக்கும், வாசிக்கிறதுல திறமை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து லேர்னிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான சலுகை அனுப்பிச்சு வேறு என்ன வழிகளில் அவங்கள ட்ரெயின் பண்ணலாம், வேறு என்ன வழிகளில் அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நான் கூட வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் ரியாலிட்டி ஷோவை பார்த்தேன். இஸ் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், ஆர்டிஸ்டிக் இதுதான், ஒரு அடல்ட், லைக்னோ இஸ் அடல்ட். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு அப்போதுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த பாட்டு கிளாஸில் பயிற்சி கொடுத்து அந்த பாட்டு அவரை பாடுற மாதிரி இது பண்ணிவிட்டு, அவர் நாட் ஒன்லி இன் தமிழ் ஷோ, ஈவன் அவர் வந்துட்டு இந்த ஹிந்தி நிகழ்ச்சியிலையும் போய் கலந்துக்கிட்டு அவ்வளோ சரளமாக அவ்வளோ அந்த விஷயங்களை கேட்டு அவரை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இஸ் அ ஸ்பெஷல் சில்ட்ரன், இஸ் கம்மிங் அட் அ ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஆர்டிசம். ஆர்டிசம்குள்ளே வராரு. அதுவும் அந்த ஆர்டிசம் வந்துட்டு லைக் நோ மைல்டு சிவியர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அந்த மெர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மாடரேட்

0: பட் அவர் வந்துட்டு அந்த அவ்வளோ விஷயத்த அந்த பாட்டு அந்த சங் அந்த ஸ்ருதி அந்த அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நேர்த்தியாக அவர் கற்றுக்கிட்டு அந்த பாட்டை போய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த வேர்டு எப்படி மெமரைஸ் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய சாங்ஸ் அந்த பேராகிராஃப் எப்படி மெமரைஸ் பண்ண முடியுது, எப்படி வந்து பாஸ் பண்ண முடியுது, இந்த இடத்துல நான் நிறுத்தணும், இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பிஜிஎம்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம். ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது, அந்த குழந்தைங்களுக்கு அந்த திறமை இருக்குது. நம்ம கரெக்டாக புரிஞ்சு அந்த குழந்தைகளை நம்ம அழகாக ட்ரெயின் பண்ணும்போது டெஃபினட்டாக அது அவங்க நல்லா வெளிப்படுத்துவாங்க.
1: கண்டிப்பாக ஏதோ ஒரு தனித்திறமை அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கும், அதை வந்து கண்டறிஞ்சு அந்த பாதைக்குள்ளே அதை வழிநடத்தணும்.
0: பேரண்ட்ஸ் வந்து வெறும் அந்த அகடமிக்க மட்டும் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் பேர்டன் பண்ணாமல் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவங்க யோசிக்கணும். அதுக்கான தீர்வுகள் தான் இந்த மாதிரி இந்த டெஸ்டிங்க்கு இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம அதை அறிவுறுத்துறோம். அதையும் தாண்டி இந்த பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி புரிதல் இருக்கணும். இதை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க பையன் அப்படி பண்ணுறாங்க, என் குழந்தைய இப்படி பண்ணணும் இல்லை பண்ண முடியும் இல்லை பண்ணலாம் நான் முயற்சி பண்ணுறேன்னு போட்டு அந்த குழந்தைக்கு வராத ஒரு விஷயத்தை போட்டு திணிக்கிறதோ அந்த குழந்தைய மனதளவில் நீங்கள் காயப்படுத்துறதோ ஒரு நல்ல தீர்வாக அமையாது. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற குழந்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் கிவன் பை காட், யூஆர் அ ஸ்பெஷல் பர்சன். அப்போ அந்த குழந்தைக்கு எந்த வகையில் நீங்கள் உதவியாக இருக்கணும், மன ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு மன ரீதியாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த குழந்தைக்கு கோபத்தையும் வெறுப்பையும் இல்லை ரொம்ப கண்டிப்பையும் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏடிஹெச்டி குழந்தைய பற்றி பேசுனீங்க, அவங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இன்டென்ஷன்லாம் பண்ணலை, அவங்க வந்துட்டு வேணுமனே பண்ணலை. இப்போ வேணுமனே பண்ணுற குழந்தைகள் வந்துட்டு சோஷியல் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, நார்ம்ஸை பிரேக் பண்ணுறது, எதை பண்ணக்கூடாது, பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கக்கூடாது, எந்த வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்து, இதெல்லாம் நார்மலாக இன்டெலிஜென்ஸாக இருந்து அந்த குழந்தைகள் பண்ணுறத நம்ம அந்த இதுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் இந்த குழந்தைகள் வந்துட்டு பிறப்பிலேயே அந்த குறைபாடு இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு அந்த டிசபிலிட்டி அந்த குண விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது எப்படி நம்ம இந்த குழந்தைகளை நார்மலான ஒரு சில்ட்ரன் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியும், நம்ம டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ட்ரைனிங்கு தேவை. அதுக்கேற்ற மாதிரி முதல்ல பேரண்ட்ஸ் தானே ட்ரெயின் பண்ணிக்கணும், அந்த பொறுமையை அந்த பேஷன்ஸை வர வச்சுக்கணும். இந்த குழந்தைக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பிகாஸ் இது பேரண்ட்ஸையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது மேடம், பிகாஸ் சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரெண்டு பேரண்ட்ஸும் வேலைக்கு போகணுன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது, வீட்டில் பெரியவங்க இல்லைன்றது வந்துட்டு நிதர்சனமான உண்மை. இப்போ வந்துட்டு நிறைய வீட்டுகளில் அந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் ஒரு தாத்தா பாட்டி இருந்து பார்த்துப்பாங்கன்ற அந்த விஷயங்கள்லாம் இல்லை. ரெண்டு பேரண்ட்ஸும் வேலைக்கு போகணும் இல்லை வேலைக்கு போனால் தான் இதுவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண வேண்டியதுக்கு அது பேஷண்ட்டோட பேரண்ட்ஸோட அவைலபிலிட்டியும் வேணும். ஏன்னா ட்ரைனிங் சென்டர் கூட்டு போகணும், கூட்டு வரணும், அதுக்கு தேவைகளை சந்திக்கணும், அந்த குழந்தைய கவனிக்கணும், வேலைக்கும் போகணும்னா அது ரொம்ப மல்டி டாஸ்கிங் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ் ஈஸியாக பேர்ன்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஏதாவது தேவைப்பட்டால் அதை அவங்க தேடி அதை பெற்றுக்கணும். அதை சார்ந்து அந்த குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவையோ அந்த சப்போர்ட்டு கொடுத்து அந்த குழந்தைங்களை கூட்டு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாவே இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதை அவங்க ஈஸியாக அவங்கள கைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமே இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்குள்ளே தான் வருது. அப்போ அந்த ஸ்கீமை பற்றிலாம் அவங்க சொல்லும்பொழுது அதுக்கான தீர்வுகள்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமெல்லாம் கூட இருக்கு இல்லையா, அப்புறம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, இந்த பேரண்ட்ஸ்க்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, அவங்க அதுலேருந்து விதி விலக்கு இருக்குது டேக்ஸ் இது பண்ணுறது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த பேரண்ட்ஸும் கூட அவைல் பண்ணிக்கலாம்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: நேரம் 1:49, 13 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8 ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இப்ப பொதுவா வந்து பிரதமரோட திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சிறப்பு குழந்தைகளுக்காக இருக்கு, அந்த திட்டங்களை பத்தின ஒரு
0: பாத்தீங்கன்னா இந்த டிசபிள் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, இந்த இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த யூனிக் டிசபிலிட்டி கார்டு அப்படின்ற மாதிரி UDID அப்படின்றத தராங்க. இப்போ நம்ம ஜிப்மர்லேருந்து நம்ம சர்டிஃபிகேட் தரோம், அதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வெப் போர்ட்டல் இருக்கும், அந்த வெப் போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கான கார்டு அவங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைங்களா, சிறப்பு குழந்தைகளுக்கான ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கூலில் அதை பண்ணித்தராங்க. அதை தவிர்த்து நிறைய இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் போகும்போது ஸோ அவங்க இதை தருவாங்க. அது வந்துட்டு ஒரு ஐடி கார்டு மாதிரி, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி அந்த தந்துருவாங்க. அந்த குழந்தையோட இன்ஃபர்மேஷன்லாம் பதிஞ்சு அந்த ஃபோட்டோஸோடு சேர்த்து அந்த ஐடி கார்டை கொடுப்பாங்க. இது என்னன்னா

0: இட்ஸ் எ யூனிக் ஐடி கார்டு. யூ கேன் யூஸ் திஸ் ஐடி கார்டு ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபண்டு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிசபிலிட்டி கார்டு இருந்துச்சுனாவே நீங்கள் இதை வச்சே நீங்கள் மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்கே என்னென்ன கிளைம்ஸ் பண்ண முடியுமோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்துட்டு இது பண்ணலாம். ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி இது வாங்கிக்கிறது. இதை வச்சு லைக் நீங்கள் இப்போ இந்த குழந்தைக்கான செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுது இதுவாகுது என்பது ட்ரெயின் பாஸ் பஸ் பாஸ்லாம் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போது கடலூரோ விழுப்புரமோ இல்லை வேறு எங்காவது வராங்க தொலைலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த சலுகை டிக்கெட்டில் கன்செஷன் வராது அந்த மாதிரி அவங்க தந்துடுறாங்க. யூனிக் டிசபிலிட்டி கார்டு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஷா ஸ்கீம்னு அப்படி இருக்குது. திஷா ஸ்கீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0-10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் ஸ்பெசிஃபிக்காக டெவலப்மெண்ட் டிசபிலிட்டி இருக்கு இல்லையா, அதான் சொன்னேன், நடக்கிறதுல பேசுறதுல ஏடிஎல் அந்த மாதிரிலாம் குறைபாடு
1: பின்தங்கிய நிலை வளர்ச்சி
0: அந்த வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளை ஒருவேளை உங்களை இனிஷியலாக அந்த இயர்லி டைம்லேயே நீங்கள் கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒரு 5 வயசு இல்லை ஒரு 6 வயசுக்கு மேலே கூட உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குல்ல தெரியுது அப்படின்னா 10 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய தெரப்பிஸ் தருது, ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பி தருது, அப்புறம் ஸ்பீச் தெரப்பி, இந்த ஆக்குபேஷன் தெரப்பி அந்த மாதிரி தெரப்பி, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், வேற என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீமுக்குள்ள அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிறமையா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. இது என்னன்னா இது லைக் நோ இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி, இட்ஸ் அப் டு 1 lakh வரைக்கும் அந்த கவரேஜுக்குள்ள வரும். இட்ஸ் ஃபார் பியூர்லி ஃபார் த ஸ்பெஷல் சில்ட்ரன் லைக் சில்ட்ரன் வித் ஆர்டிசம், செரபல் பால்சி அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி லைக் நோ ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு இந்த இது பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த கிரைட்டீரியா நீங்கள் அந்த ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ண போனீங்கன்னாவே அவங்க வந்துட்டு இன்கம் சோர்ஸ் என்ன, அவங்களோட இன்கம் கேட்டகரிஸ் என்ன, எந்த கீழே வராங்க அந்த பேரண்ட்ஸு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விகாஸ் டேக்கர் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ப்ரொவைட் டே டைம் கேர் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் டு. ஸோ இது வந்துட்டு என்னன்னா இப்போ அந்த ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் போவாங்க இது பண்ணுவாங்க, அப்போ அந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலாம் இருக்கும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, பெரியவங்க இருக்க மாட்டாங்க, இல்லை பார்த்துக்கக்கூடிய சூழல் இருக்காது. சப்போஸ் அந்த பார்த்துக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கான ட்ரைனிங் தேவைப்படும் இல்லையா, அந்த தேவைன்னு சிறப்பாக கவனிக்கணும் இல்லை, ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கோடு இருக்கிற அந்த டே கேர் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி குழந்தைகளை அங்கே போட்டுடலாம். இப்போ நார்மலான குழந்தைங்கன்னும் போது இந்த அங்கன்வாடி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விட்டுட்டு போகிறாங்க பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான இந்த சென்டர் வந்து டே கேர் சென்டர் மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட ஸ்கீம் கீழே இதை வந்திருக்கு, இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சமர்த் ரெஸ்பெக்ட் கேர்ஸ் ஸ்கீம்னு இருக்குது, அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஷெல்டர் அண்ட் கேர் தர மாதிரி இருக்குது. ஸோ அதை அவைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டு டிசபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு இப்போ இந்த டிசபிள் வந்து செரபரல் பால்சி இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோவர் லிம்ப் கை கால் கால் ஏதாவது கொஞ்சம் செயல்படாத சூழல் இருக்கும் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் அந்த விஷுவல் இம்பயர்மெண்ட் இந்த ஹியரிங் இம்பயர்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஹியரிங் இம்பயர்மெண்ட் உள்ள குழந்தைங்களுக்கு அந்த எய்டு வாங்குறது, ஹியரிங் எய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டிவ் டிவைசஸ் வாங்குறதுக்கு அதுக்கான ஸ்கீம் அது, அதை அப்ளை பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பிஎம் இ வித்யா அப்படின்றாங்க, அது என்னென்னா அந்த மாதிரி இப்போ இந்த சில மெட்டீரியல்ஸ் இந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, டிஜிட்டல் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் பீப்புள் வித் விஷுவல் இம்பயர்மெண்ட் அண்ட் ஆடிட்டரி இம்பயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஜிட்டல் லேர்னிங் ஏதாவது கற்றுக்கணும்னா அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை அதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் அவங்க பண்ணித்தராங்க அந்த இ மெட்டீரியல் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவைல் பண்ணலாம். அதெல்லாம் அவைல் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கான தேவைகளை நம்ம பார்க்கலாம்.
1: ஆக நிறைய திட்டங்கள் மத்திய அரசு பிரதமருடைய நேரடி கண்காணிப்பிலிருந்து வந்திருக்கு. அவ்வளவு திட்டங்களும் வந்து பயனுள்ள திட்டங்கள், அது எல்லாத்தையுமே வந்து என்ன எங்க இருக்குதுன்னு போய் ஐடென்டிஃபை பண்ணி
0: அதை பயனடையலாம். அதுதான் இது அந்த சென்டர்ஸ் நம்ம போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. இல்லைனா அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சில்ட்ரனுக்கான இன்ஸ்டியூட்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போகும்போதோ இல்லை இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க அதுக்கு தகுந்த உதவிகளை செய்வாங்க.
1: சிறப்பு குழந்தைகளை 10

0: பல செய்திகளை நம்ம கேட்டுட்டோம். நிறைவா டாக்டர், இந்த மாதிரி குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைனா என்னவா இருக்கும்?
1: பெற்றோர்களுக்கோ இல்ல கவனிச்சுக்கிற அந்த கார்டியன்ஸ்க்கோ நான் சொல்ல என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க வந்துட்டு மற்ற நார்மலான சில்ட்ரன் மாதிரி இவங்களால் செயல்பட முடியாது, அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்குள்ளே வர வேண்டாம். இந்த குழந்தைகளுக்குள்ளேயும் நிறைய ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளை நம்ம கூர்ந்து கவனித்து அதற்கான தேவைகளை நம்ம கவனித்து இந்த குழந்தைகள் எதில் சிறந்திருக்கிறாங்க இல்லை எதில் நம்ம சிறந்து வர முடியும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணால் இந்த குழந்தைகளும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ண முடியும். ஏன்னா இப்போது பேரா ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அத்லெட்டிக்ஸ்லேயும் நீங்கள் கொண்டு போகலாம், இல்லை வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு டான்ஸு மியூசிக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அவங்களை அதிலையும் கொண்டு போகலாம். இல்லை அகடமிக்காக அவங்களால பண்ண முடியும்னா அந்த அகடமிக்காக அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை அப்படின்னும் போது அப்போது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது, அந்த ஸ்கீம்ஸை வச்சு இதை நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேரண்ட்ஸு யோசிக்கலாம். எதனால் இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பொதுவான மனநிலைமை என்னென்னா, இந்த மாதிரி குழந்தை இருக்கிறது ஒரு பெரிய பேர்டனாவோ இல்லை பெரிய கஷ்டமாகவோ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, இருக்கும் தான், பட் ஆனால் அதுக்கான தீர்வுகளும் இருக்குது, கூடவே அதுக்கான தீர்வுகளும் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டத்தை நீங்கள் அவைல் பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு டாக்டர்ஸையோ இல்லை வந்துட்டு ஒரு குழந்தைகள் சார்ந்த ஒரு டாக்டர்ஸையும் நீங்கள் அணுகும்போது அவங்க இதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸோ இல்லை ஸ்கீம்ஸோ அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், சொல்லலாம்.
0: நிறைய ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வழியில இருக்கிறாங்க, நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆக எதுவுமே வந்து இந்த உலகத்துல நம்ம சாதாரணமா வாழ்றதே கஷ்டம்னும் போது சிறப்பு குழந்தைகள் நம்ம கிட்ட இருக்கும் போது நாம ஸ்பெஷல்.
1: எஸ், அது கர்வமா கூட நீங்க நினைச்சுக்கலாம் அந்த ஒரு மனநிலைமை. பிகாஸ் இதுவே வந்துட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தியோ இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த மோட்டிவேஷனையோ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: உலகத்தில் எல்லாமே சேலஞ்ச் தான், இது என்ன பெரிய சேலஞ்ச்? நீங்கள் சொன்னது போல டேலண்டட் குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன டேலண்ட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி
1: எக்ஸாக்ட்லி
0: அந்த பாதையில் அவங்களை வழி நடத்தணும். ரொம்ப தைரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு கடவுள் எல்லா விதமான அருளும் தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரேயரோடையும் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்து பல செய்திகளை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி மேடம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News.

0: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன், பி சுசீலா மற்றும் LR ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது.

மனதில் அன்றே எழுதி வைத்தேன், தெரியுமா கண்ணா? அதை மறுபடி எழுத சொன்னால் முடியுமா கண்ணா? கார்த்தி வென்ற கானங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

கதையெல்லாம் மாறிவரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். காளிதேவன் கானங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: நேரம் 2:31. FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். மலர்ந்தாடும் இன்பச்சோலை, மனம் மகிழும் பொன்னான வேலை. வரும் பாடல் SM சுப்பையா நாயுடு, இசையில் பி சுசிலா மற்றும் TM சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் அன்னையின் ஆலை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது FM ரெயின்போ புதுவை 102.8.

மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க, மையிட்ட கண்கள் சிவந்திருக்க, இருகரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே. ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், எஸ் ஜானகி குரலில், ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம், சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:47. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா? காலத்தை வென்ற காலங்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா குரலில், பாக பிரிவினை திரைப்படத்தில் இருந்து. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் ஆர். சுதர்சனம் இசையில், பி.பி. ஸ்ரீனிவாசன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹீர் ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை

0: மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காலையில கண் விழிச்சதிலிருந்து நைட் தூங்க போற வரைக்கும் இந்த உலகத்தோட அத்தனை அழகையும் நமக்கு அள்ளி தரது நம்ம கண்கள் தான். நம்ம பார்வையை நம்பிதான் நம்ம உலகமே ஓடுது. ஆனா ஒரு சின்ன தூசி விழுந்தா கூட ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்து போயிடும். அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற கண்களுக்கு திடீர்னு ஒரு ஆபத்தோ அவசர நிலையோ வந்தா என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுமா? பதற்றத்துல நம்ம பண்ற சின்ன தப்பு கூட பார்வைய பறிச்சிடலாம். அதனாலதான் கண் அவசர நிலைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி பொது அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் கண் மருத்துவத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி அர்ச்சனா அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நேர்களே, கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், முதல் கேள்வி, கண் அவசர நிலை அப்படின்னா என்ன? எந்தெந்த சூழ்நிலைகளை அவசர நிலையாக இது கருதப்படுது?
2: கண் அவசர நிலை என்பது ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு, முக்கியமான கண்டிஷன்ஸ். அது வந்து ஆக்குலர் எமர்ஜென்சிஸ்னு நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ், ஏதாவது வெட்டு காயமோ குத்தி காயம் ஏற்படுதுன்றது ஒரு ரகம். இன்னொன்று, ஏதாவது நம்ம கண்ணில் ஏதாவது கெமிக்கல்ஸ் படுது அப்படின்றது ஒரு அவசர நிலை, நம்ம உடனே கண் மருத்துவரை பார்க்கணும். இது இல்லாமல் நம்மளுக்கு சடன் விஷன் லாஸ், திடீர்னு பார்வை சுத்தமாக மங்கறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அது அந்த மாதிரி இருந்தால் நம்ம கண் மருத்துவரை உடனே அணுகணும். இல்ல சில சமயம் கண்ணில் நிறைய பூச்சி பறக்கிற மாதிரி தோன்றலாம். அது இல்லாம ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன். அது இல்லாம கர்டைன் போட்ட மாதிரி திரையிட்ட மாதிரி கண்ணு மறையுதுன்றதெல்லாம் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் இல்ல கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண் டாக்டரை உடனே அணுகணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் வந்து தூசி அப்படின்னா வேற ஏதாவது வெளிப்பொருள் விழுந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, செய்யக்கூடாத விஷயம்னா என்ன?
2: கண்ணில் வந்து சாதாரணமாக இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம், தூசி படுது அப்படின்னா அது ஒரு சாதாரண தூசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரியான சமயத்தில் ஒரு சுத்தமான தண்ணி டேப் வாட்டரை தொடர்ந்து கண்ணை வந்து ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து கழுவுகலாம். இதே வந்து கண்ணில் துரும்பு இல்லை கிரைண்டர் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி பட்டுச்சுன்னா நீங்கள் கண்ணை போட்டு தேய்க்கக்கூடாது. கண்ணை கழுவுறது வந்து லிமிட்டடாக கழுவிட்டு நீங்க உடனே கண் மருத்துவரை அணுகலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் வந்து கெமிக்கல்ஸ் அதாவது சுண்ணாம்பு இல்லை அமிலம் சோப்பு சானிடைசர் இந்த மாதிரி பொருள் வந்து கண்ணில் பட்டுருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவி அப்படின்னா என்ன?
2: இதை தான் நாங்கள் கெமிக்கல் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து வந்து 30 நிமிஷத்துலேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க கிளீன் வாட்டர் இல்லை டேப் வாட்டரை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கழுவணும். சுத்தமாக கழுவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எனக்கு வந்து எரிச்சல் போயிடுச்சு இல்லை சிவப்பு ஆகலை அப்படின்ட்டு சும்மா இருந்துடக்கூடாது. நீங்கள் உடனே கண் மருத்துவரை அணுகி பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி காயங்கள் வந்து நம்ம கருவிழிக்குள்ள பெனட்ரேட் ஆகி ஊடுருவி உள் பகுதிகளை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உடனே நீங்க கண் மருத்துவரை அணுகிறது தான் நல்லது.
1: கொஞ்ச நாள் கழிச்சு அதோட
2: கண்டிப்பா.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் வந்து அடிபட்டு கண் செவந்து போயிருக்கு, வலி இருக்கு, இல்ல பார்வை வந்து மங்களா தெரியுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
2: கண்ணில் அடிபட்டு பார்வை மங்கறதுன்றது பல காரணங்களாக இருக்கலாம். அது வந்து நம்ம பயப்பட வேண்டாத ரீசன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை பயப்படக்கூடிய ரீசன்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து கருவழி தேய்தல் இல்லை நம்ம கண்ணில் இருக்கிற வெள்ளப்பகுதி வந்து டேமேஜ் ஆகுதுன்னா அது மருந்து போட்டு சீக்கிரமாக சரியாயிடும். ஆனால் பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியுது இல்லை கண் மங்குதுன்னா அது நம்ம விழித்திரையை பாதிக்கலாம், இல்லை நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆப்டிக் நர்வ் அந்த மாதிரி பகுதிகளை பாதிக்கிறது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்களே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்தாலும் இது சரியாகாது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கு தேவையான மருந்துகள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல சில சமயம் இதுக்கு சர்ஜரி கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகள் வந்து ஸ்கூல்லையோ இல்லை பசங்களோட விளையாடும் போதோ பென்சிலோ இல்லை குச்சி மாதிரி ஷார்ப்பான ஏதாவது ஒரு விஷயம் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன?
2: ஃபர்ஸ்ட் வந்து கண்ணில் எதையாவது குத்திக்கிச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது பென்சிலோட டிப்போ இல்லை வந்து வேற ஏதாவது குச்சியோ குத்தி இருந்துச்சுன்னா நம்மளே வந்து அதை அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அது எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி கண்ணை தேய்க்காம சும்மா சாஃப்ட் பேண்டேஜ் அதாவது ஒரு நல்ல சுத்தமான காஸ் பீஸ் இல்லை துணியை வச்சு கவர் பண்ணிட்டு கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது தான் நல்லது. பெரும்பாலான

0: சமயத்தில் அது சாதாரணமான ஒரு காயமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஆயின்மெண்ட்டோ ட்ராப்ஸோ போட்டாலே சரியாகிடும். ஆனால் சில சமயங்களில் இது கருவழி பகுதி இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த பிரச்சனை காயம் பெருசாகுமே தவிர சின்னதாக ஆகாது.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் இருந்து திடீர்னு ரத்தம் வருதோ இல்லை கண்ணு வேங்கிச்சோ அப்படின்னா அது ஆபத்தாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குமா?
0: மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து அது ஆபத்தாக இருக்காது. ஏன்னா கண்ணில் வந்து எது பட்டாலுமே உடனே வீக்கம் தான் வரும், அலர்ஜி ஆனால் கூடமே வீக்கம் வரும். அதே மாதிரி கண்ணில் சும்மா சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலுமே ரத்தம் கசிதல் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து எல்லா சமயமுமே அது வந்து சாதாரண விஷயமாக இருக்காது. ஒரு சில சமயத்தில் வந்து அது வந்து நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற எலும்புகள் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா கூட வீக்கம் வரலாம். இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சு அந்த பூச்சியோட பகுதி கண்ணுக்குள்ளே இருந்தாலுமே வீக்கம் வரலாம். அது எந்த மாதிரியான வீக்கம், எதனால் அந்த வீக்கம்ன்றத காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வேற வேற ட்ரீட்மெண்ட்ன்றதுனால நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் பண்ணிக்கக்கூடாது, விட்டுறவும் கூடாது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் டைம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா விடவும் கூடாது. ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்ப கண்ணுல வந்து கொதிக்கிற எண்ணெயோ இல்ல தண்ணியோ பட்டுச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவினா?
0: கொதிக்கிற தண்ணி இல்ல எண்ணெய் இது எல்லாமே வந்து நம்ம கெமிக்கல் இன்ஜுரிஸ் மாதிரி எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரிதான் இருக்கணும். நம்ம கண்ணை வந்து ஃபர்ஸ்ட் நல்ல கூலான வாட்டர் இல்ல ஐஸ் வாட்டர்ல நல்லா கழுவணும். ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கழுவலாம். சாதாரண கொதிக்கிற தண்ணினா இதுவே போதுமானதா இருக்கும். ஆனா இதுவே எண்ணெய்னா வந்து அது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு, கண் உள் பகுதியை கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க கண் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்க கண் பகுதிகள் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து வந்து சொட்டு மருந்து கொடுக்கப்படும்.
1: ஓகே டாக்டர், அடுத்ததான் ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ வந்து கண் வலியுடன் கூடிய தீவிர தலைவலி இல்ல வாந்தி வந்துச்சுன்னா அது வந்து குளோக்கோமாவை அவசர நிலையா இருக்குமா?
0: கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஒரு மிடில் ஏஜ் 40ஸ்லேருந்து 30ஸ் 40ஸில் இருக்கவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி இருக்கும்னா கண்ணை சுற்றி வலி இருக்கும், தலைவலி இருக்கும், வாந்தி அதிகமாக இருக்கும். இது நம்ம வேற பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனால் அந்த கண் வலி கண்ணுக்குள்ளே ஏற்படுற ப்ரெஷர் பில்டப்னு சொல்லுவாங்க குளோக்கோமா, இதனால தான் வந்து இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகம். அப்படி விட்டுட்டோம்னா அது கண்டுக்கவே இல்லை, இல்லை நம்ம வெளியில் ஓவர் த கவுண்டர்ஸ் பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி போட்டு கம்மியாகிடுச்சு வலின்னு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகி நம்ம ஆப்டிக் நர்வ், அதாவது கண்ணுக்கும் மூளைக்கும் கனெக்ட் பண்ணுற நர்வ் தான் ஆப்டிக் நர்வ், இதை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும், சில சமயம் முழுசாகவே போயிடும், திருப்பி வரத்துக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு.
1: அடுத்த கேள்வி வந்து இப்ப கண்ணுல வந்து திடீர்னு ரெட்டை பார்வை டபுள் விஷன் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு திடீர்னு அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அது எதனால வருது?
0: டபுள் விஷன் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ டபுள் விஷன்றது ஒரு நியூரோலஜிக்கல் சிம்டம். அப்படின்னா என்னன்னா மூளையில ஏற்படுற பாதிப்புனால வரது கண்ணுல நம்மளுக்கு தெரியறது தான் டபுள் விஷன். இது வந்து பார்வை வந்து ரெண்டு ரெண்டாக தெரியும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, வாகனம் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா வாகனத்தை ஓட்டுறதை நிறுத்திடணும், வேற யாராவது உதவிக்கு கூப்பிடணும். இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது சாதாரணமான சிம்டமாக விட்டுறக்கூடாது. அது கொஞ்ச நேரம் தான் இருந்தாலுமே இல்லை நார்மலாக எடுத்துட்டேன், ஒரு டபுள் விஷன்றது இரட்டை பார்வை ஒரு சில மினிட்ஸ் மட்டும்தான் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விடக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் வந்து நியூரோலஜிக்கல் டாக்டரையும் பார்க்கணும், கண் மருத்துவரையும் பார்க்கணும். ஏன்னா மூளையிலிருந்து கண்ணுக்கு பல நரம்புகள் வருது, அதில் ஏதாவது ஒரு நரம்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்ணுடைய அசைவுகள் வந்து குறையும். அப்படி குறையிற பட்சத்தில் பார்வை இரண்டாக தெரியப்படும். அந்த அது வந்து பல சமயத்தில் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதனால் கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். இல்லைனா வந்து வேற ஏதாவது மூளையில் பிரச்சனை இருக்கான்றதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் மேம். யார் எங்கேருந்து
2: பேசுகிறீங்க? தனலட்சுமி.
1: தனலட்சுமி, டாக்டர் இருக்காங்க, சந்தேகம் எங்களை கேளுங்க.
2: வணக்கம்.
1: ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், இருக்காங்க, உங்க சந்தேகம் எங்களுக்கு
0: சொல்லுங்கம்மா.
2: இது நாங்கள் கண்ணை தொட ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு.
0: சரிம்மா.
2: அது கண்ணு பண்ணி நிறைய கலங்கிக்கிட்டே இருக்குது.
0: கண்ணு கலங்கிட்டே இருக்கு, போற ஆபரேஷன் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது, ஆனா கண்ணு இப்ப கலங்கிட்டு இருக்கு, அதுதானே உங்க கேள்வி?
2: ரெண்டு கண்ணு ஆபரேஷன் முடிச்சிட்டேன், ரெண்டு கண்ணு பண்ணி இருக்கு. ஆனா தண்ணி இப்போ தண்ணி கலங்கிக்கிட்டே இருக்குது.

0: என்ன வயசு ஆகுது
1: உங்க வயசு என்னமா?
2: ஓகே,
0: இப்போ பெரும்பாலானவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஃபாலோஅப்ன்றத விட்டுருவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கண் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் செக்கப் போகணும். ஒரு ஆண்டோ ஈராண்டுலேயோ சில பேருக்கு வந்து கண்ணில் வைக்கிற லென்ஸ் தான் நம்ம கேட்ராக் சர்ஜரியில் வைப்போம். அதில் வந்து பின்பக்கம் தூசி மாதிரி படியும். அதை வந்து லேசர்ன்றது நம்ம ஓபிடி ப்ரொசீஜர் தான் சொல்லுவோம். ஒரு 5 நிமிஷமான ப்ரொசீஜர் தான். அதில் லைட் அடிப்பாங்க, அந்த தூசி பகுதியை வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வடிகிறது கம்மியாயிடும். அதுக்கப்புறமும் போகிற ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் அவங்க பவருக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி கண்ணாடி யூஸ் பண்ணனாலும் கண்ணாடி கொடுத்தனாலும் அது பவர் கிளாஸாக இருக்காது, மாறும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வடியறது கம்மியாயிடும். இதையும் மீறி கண்ணில் தண்ணி வடிதுன்னா நம்மளுக்கு லாக்ரிமல் சாக்குன்னு ஒரு உறுப்பு இருக்குது கண்ணில், அதில் இன்ஃபெக்ஷனோ இல்லை அடைப்பு இருந்தாலுமே கண்ணில் தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டரை வந்து பாருங்கம்மா, இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மருந்தோ இல்லை கண்ணாடி மாற்றுவாங்க அந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வடிகிறது கம்மியாயிடும்.
2: கண் எக்ஸசைஸ் பண்ணலாமா?
0: கண் எக்ஸசைஸ்ன்றது எல்லாருமே பண்ணலாம். அது நார்மலாக கண்ணுக்கு ஒரு ஹெல்த் ரிலேட் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர இந்த கண்ணில் வர தண்ணிக்கும் அந்த எக்ஸசைஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது பண்ணுறதுல எந்த தவறும் இல்லைம்மா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இப்ப கண் எக்ஸசைஸ் தாராளமா நீங்க பண்ணலாம். அதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கும் எந்த தொந்தரவும் வராதுமா. கண்ணை வந்து சாதாரணமாக தண்ணியில் வாஷ் பண்ணலாம். மற்றபடி சோப்போ வேறு ஏதோ போட்டு சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணில் ஏதாவது தூசி பட்டுருச்சோ இல்லை காலையில் கண்ணை கழுவணுமோ வந்து சுத்தமான தண்ணியில் கழுவுனா போதும். அடிக்கடியும் வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாதுமா. தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சுத்தமான தண்ணியில் காலையில் குளிக்கும் போது ஒரு வாட்டி கண்ணை கழுகிறது நல்லது தான்.
1: நன்றி மேம், நன்றி. அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன் மேடம்.
3: டாக்டர், எனக்கு மொத்தம் 2 கேள்விகள் இருக்கு.
1: சொல்லுங்க.
3: முதல் கேள்வி வந்து, கண்ணு சிவந்து போகுதல் இது என்ன காரணம்? இது வந்து சிலர் உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. சோ உடல் ஹீட்டா இருக்கும் பொழுது கண்ணு சிவக்குமா? ஏன் அப்படி சப்போஸ் உடம்பு ஹீட்டா இருந்ததுன்னா கண்ணு சிவக்குது? அண்ட் வெவ்வேறு காரணங்கள் எதனால எல்லாம் சிவக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி டாக்டர், இந்த கண்ணுல சிலருக்கு வந்து எப்பப்பாரு உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கறது இருக்கு. காரணம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்ணை சிமிட்டும் பொழுதோ இதர விஷயங்கள் பொழுதோ இப்ப கண்ணை உறுத்துது அப்படின்னா என்ன காரணங்களா இருக்கலாம்? இது வந்து சைட் ப்ராப்ளம்ஸ் உடைய ஏர்லி ஸ்டேஜஸ்ல கண்ணை உறுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கா?
0: ஓகேம்மா, ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் கண்ணு சிவந்து போகிறத வந்து பற்றி கேட்டிருக்காங்க. கண்ணு சிவந்து போகிறதுன்றது வந்து ஒரு சில பேருக்கு கண்ணு சிவப்பாப்பே இருக்கும். பிறவியிலேருந்தே அவங்க கண்ணு கொஞ்சம் மடி கன்ஜங்டிவான்னு சொல்லுவாங்க. கண்ணு கொஞ்சம் லைட்டாக மங்கன மாதிரியே இருக்கும், அந்த வெள்ளை மொழின்றது. அது நார்மலாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு அப்பப்போ சிவந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம், பெரும்பான்மையான டைமில் அது அலர்ஜியால் தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கலாம், தும்பல் வரலாம், இன்னும் இருக்கலாம். இல்லை எனக்கு எப்பயாவது ரொம்ப சிவந்து போய் அது கூட வலியும் வருது, வலி தாங்க முடியலன்ற பட்சத்தில் கண் டாக்டர் கண்டிப்பாக பார்த்தா போதும். மற்றபடி இது நார்மலான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் சிவந்து போகிறதுன்றது. அவங்களோட ரெண்டாவது கேள்வி வந்து கண் உறுத்தல் பற்றி கேட்டாங்க. அது வந்து இப்போ நம்ம நிறையா பேருக்கு அந்த கண் உறுத்தல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா டெலிஃபோனாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் நிறையா டைம் பார்க்குறோம், கண்ணை பிளிங்க் பண்ணுறத தவறு. அதனால நம்மளுக்கு ட்ரை ஐ என்ற பிரச்சனை வருது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா கண்ணுக்குள்ள மண் விழுந்த மாதிரி கிரிட்டி சென்சேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நம்ம அடிக்கடி கண்ணை பிளிங்க் பண்ணணும், மூடி மூடி திறக்கணும். அப்புறம் ஸ்க்ரீன் டைம், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுறதோ டிவி யூஸ் பண்ணுறதோ கம்மியாக பண்ணணும். வெளியில் அதே மாதிரி போகும்போது நம்ம ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் கண்ணாடி போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது.
1: அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
0: பாண்டன் ஜெயா பேசுறேன்.
1: ஓகே மேம், இருக்காங்க உங்க சந்தேகம் எங்களுக்கு கேளுங்க மேம்.
2: சொல்லுங்கம்மா.
0: வணக்கம் டாக்டர்.
2: சொல்லுங்கம்மா. வணக்கம்
0: டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா கண்ணுல ரெட்டினா ஏற்படுது டாக்டர்.
2: சொல்லுங்க.
0: ரெட்டினா ஏற்பட்டு கண்ணில் நம்ம ஆயில் ஃபில் பண்ணுறோம், அந்த ஆயில் வந்து ஒரு 7 வருஷமாக கண்ணில் இருக்கு, அதை மறுபடியும் எடுத்துட்டு ஃபில் பண்ணலாமா டாக்டர்? இல்லை அப்படியே இருக்கலாமா?
2: நீங்கள் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டினா சர்ஜரி பண்ணி ஆயில் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த ஆயிலை வந்து பெரும்பான்மையான டைமில் ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, திருப்பி ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்கம்மா. அதே மாதிரி அந்த ஆயில்னால உங்களுக்கு சில டைம் கண்ணில் ப்ரெஷர் ஏற்படும், அதாவது சிலிகான் ஆயில் இன்டியூஸ்டு க்ளோகோமான்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ணிலேருந்து ஆயிலை ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி இது எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. இல்லைம்மா, 7 வருஷம்ன்றது ஒரு பெரிய கேப் இல்லையா? அந்த கூடிய நரம்பு வந்து பெரும்பான்மையானோருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் தெம்க்கு, அது திருப்பி கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு, மிக மிக குறைவு. நன்றிம்மா.
1: ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
1: Welcome back to the show. Hello, Doctor. இன்னைக்கு வந்து கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ வந்து கண் பார்வை வந்து திடீர்னு மறையுது இல்ல கருப்பாவது அப்படின்னா அது அவசர நிலையா? அது என்ன காரணமா இருக்கும்?
2: கண் பார்வை திடீர்னு நார்மலா எல்லாருக்கும் மறையாது. ஒரு சில பேர் மயக்கத்தை தான் பார்வை மறையுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பேஷண்ட் கிட்ட நம்ம பொதுவாக கேட்கணும், மயக்கமா இருக்கா, அதனால உங்களுக்கு பார்வை மங்கல் மாதிரி இருக்கா, இல்ல கண் பார்வையே ஃபுல்லா மறையுதா, மறையுதுன்னா எப்படி மறையுது, ஒண்ணுமே தெரியல, கருப்பா இருக்கா, இல்ல ஏதாவது திரை போட்ட மாதிரி இருக்கா, இவ்வளவு கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அது எமர்ஜென்சியான்னு சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்க டாக்டர் அணுகணும். இது எல்லாமே எமர்ஜென்சிஸ் தான். இது என்ன காரணம்னா, நம்ம கண்ணு விழித்திரை ரெட்டினான்ற பகுதிக்கு போற நரம்பு ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிடும், கட்டாயிடும். அந்த மாதிரி கட்டாயிடுச்சுன்னா அந்த பார்வை ஃபுல்லா இழந்துருவாங்க, அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது வரணும்னா நீங்க கோல்டன் அவர்னு வாங்க, அந்த 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள டாக்டரை போய் பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி அதை நீங்க தவறி விட்டுட்டீங்க, அடுத்த நாள் போறீங்க இல்ல 2 நாள் கழிச்சு போறீங்க அப்படின்னா பார்வை வரத்துக்கு வாய்ப்புகள் மிக குறைவு.
1: ஓகே டாக்டர். இப்போ காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு திடீர்னு கண்ணில் வலி இல்ல சிவந்த போது கண்ல தண்ணி வந்துட்டே இருக்குன்னா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்?
2: காண்டாக்ட் லென்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. கண்ணாடி போடாம காண்டாக்ட் லென்ஸ் நிறைய யூஸ் பண்றது ஒரு ரகம். இன்னொருத்தவங்க வந்து பார்க்க அழகா இருக்குன்றது கலர் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ரெண்டு பேருக்குமே வந்து அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அலர்ஜி வந்துருச்சுன்னா கஞ்சங்டிவான்ற பகுதியில் வந்து பல கொப்பளங்கள் போடும், அதனால கண்ணில் சிவப்பாகும், கண்ணிலேருந்து தண்ணி வரும், இரிட்டேஷன் வாங்க அதாகும். இது வந்து சாதாரணமான ஒரு பிரச்சனை, அதனால காண்டாக்ட் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது 1 மந்த்துக்கு அவாய்ட் பண்ணும். ஆனால் இதுவே காண்டாக்ட் லென்ஸ்னால சிவியரான ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் வர வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரினா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பூஞ்சை இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, கருவழி ஃபுல்லாக சேதாரமாயிடும். அப்பனா நீங்க காண்டாக்ட் லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வச்சுட்டா மட்டும் பத்தாது, டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கு தேவையான மருந்து ஊசி இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அதை போட தான் சரியாகும். ஆனால் இது போட்டுட்டு இது கொஞ்சம் பரவாயில்ல சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு திருப்பி 1 வாரத்துலேயோ 1 மாசத்துலேயோ காண்டாக்ட் லென்ஸ் போடக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு பிரச்சனையும், அலர்ஜி ஆனாலும் சரி, இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, எதுவும் உங்களுக்கு வந்தாலுமே காண்டாக்ட் லென்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர். இப்போ கண்ணில் வந்து திடீர்னு மண்ணோ இல்லை சாக்கடை தண்ணி மாதிரி ஏதாவது பட்டுச்சுன்னா அதனால தொற்று வருமா? அப்படி வந்ததுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன?
2: கண்டிப்பாக வரும். கண்ணில் மண் வந்துருச்சுன்னா நம்ம கருவிழி வந்து தேய்மானம் ஏற்படும், இல்லை சாக்கடை தண்ணியோ அசுத்தமான தண்ணீர் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அதில் இருக்க கிருமி மூலயமா நம்ம கண் பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் கண்ணை தொடர்ந்து தண்ணியில் கழுவுகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை, எனக்கு வலி இல்லை, மண் விழுந்த மாதிரி சென்சேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லைன்னா டாக்டர்கிட்ட வந்து பாருங்கள், அதுக்கு இப்போ எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, பாக்டீரியல், ஃபங்கல், பூஞ்சை தொற்றா, இல்லை வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், அதுக்கேற்ற மாதிரியான சொட்டு மருந்து கொடுப்பாங்க.
1: ஓகே டாக்டர். இப்போ பட்டாசு வெடிக்கிறப்போ கண்களில் வந்து அந்த

0: நெருப்போ இல்லை அந்த பட்டாசு மருந்தோ பட்டுச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவினா?
1: ஆமாம், இந்த சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அடுத்த மாதம் நம்மளுக்கு தீபாவளி வருது. பட்டாசு வந்துன்றது ஒரு ஆல்கலி கெமிக்கல், கெமிக்கல் இன்ஜுரி தான் அது. அதில் இருக்கிற காம்பன்ஸ் வந்து ஒரு ஆல்கலி. அது வந்து கண்ணுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக பரவும்னா நம்மளை யோசிக்கவே முடியாது. ஒரு இன்னைக்கு கூட பெட்டராக இருக்கும், அடுத்த நாளே வந்து கண்ணுக்குள்ளே கருவிழியோ அது இமை விழித்திரையோ அது எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கண்ணை கழுவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே இது வந்து முக்கியமான அவசரமான ஒரு கண்டிஷன். நீங்கள் 20 minutes to 1 hour டாக்டரை போய் பார்க்கணும். அதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் டாக்டர் ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை எனக்கு கண்ணில் கருவிழி ஃபுல்லாக சேதாராயிருந்துச்சுன்னா ஸ்டீராய்டு ட்ராப்ஸை தவிர்த்துட்டு மற்ற சொட்டு மருந்துகள்லாம் கொடுப்பாங்கப்பா.
0: ஓகே டாக்டர், அப்போ கண் இமைக்கு மேலே வந்து வெட்டு காயம் ஏற்படுதுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது டாக்டர்?
1: கண் இமைன்றது ஐலைட் பகுதி. இந்த இமையில் ஏற்படுத்து வந்து சாதாரண சிராய்ப்பு காயமாக இருந்துச்சுன்னா கண்ணுக்குன்னு தனியாக ஆன்டிபயோட்டிக்

0: கண்ணுக்குள்ள கருவிழியோ அதிகமாக விழித்திரையோ அது எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கண்ணை கழுவிட்டு அப்படி விட்டுறக்கூடாது உடனே. இது வந்து முக்கியமான அவசரமான ஒரு கண்டிஷன். நீங்கள் 20 மினிட்ஸ் to 1 ஹவர்க்குள்ளே டாக்டரை போய் பார்க்கணும். அதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் டாக்டர் ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை எனக்கு கண்ணில் கருவிழி ஃபுல்லாக சேதாராயிருந்துச்சுன்னா ஸ்டீராய்டு ட்ராப்ஸை தவிர்த்துட்டு மற்ற சொட்டு மருந்துகள்லாம் கொடுப்பாங்கப்பா. கண் இமைன்றது ஐலைட் பகுதி. இந்த இமையில ஏற்படுத்து வந்து சாதாரண சிராய்ப்பு காயமா இருந்துச்சுன்னா கண்ணுக்குன்னு தனியா ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அந்த ஆயின்மெண்ட்டை ஒரு 7 நாள் தடவுனா அது தானா சரியாயிடும். ஆனா இதுவே ஆழமா போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்குன்னு தனியா தையல் போடுற டெக்னிக்ஸும் அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸும் இருக்குது, அதை வச்சு தையல் போடணும். ஆனால் கண் இமை மார்ஜின் சொல்லுவாங்க, லிட் மார்ஜின்ஸ், நம்ம லேஷஸ் இமை முடி இருக்கு இல்லையா, அந்த பகுதி கட் ஆகிடுச்சுன்னா சாதாரணமாக தையல் போட்டாலும் அது எக்ட்ரோபியான் என்ட்ரோபியான் இமை வந்து டிஃபார்மிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணு வடைஞ்சிக்கிட்டே இருக்கும், கருவிழி வந்து எக்ஸ்போஷர் ஆகி ஆகி அதில் வந்து புண் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கண் மருத்துவரை பார்த்து ஐ சர்ஜன் பார்த்து நீங்கள் சூஷர் பண்ணீங்கன்னா தான் பெட்டரான இதுவாக இருக்கும். சாதாரண தையல் போட முடியாது அந்த பகுதிகள்லாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் வந்து தேனீ கொட்டிட்டாலோ இல்லை பூச்சி கொட்டிட்டாலோ நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன?
0: முதல்ல ஃபர்ஸ்ட் கண்ணை கழுவுங்க. ஏன்னா தேனியோ பூச்சியோடைய பகுதிகள்லாம் கண்ணுக்குள்ளே இருக்கும், அது இருந்தாலும் இன்னும் அலர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும். அந்த பகுதியை கழுவிட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கண் மருத்துவர் ஸ்லிட் லேம்ப் மூலயமாக மீதி இருக்கிற பகுதிகள் பூச்சியோடைய ஏதோ தேனியோடைய பகுதிகள் ரெக்கைகள் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. கண் வந்து வீக்கமாக இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கேற்ற மருந்துகள் சொட்டு மருந்துகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் நம்ம எந்த உடம்பில் எங்கே தேனி கடிச்சாலும் சரி பூச்சி கடிச்சாலும் சரி நம்மளுக்கு ரேஷஸ் வரலாம், அரிப்பு வரலாம், சில சமயம் மூச்சுத்திணறல் வரலாம். அதுக்கெல்லாம் நம்ம வந்து தேவைப்படுற இன்ஜெக்ஷன்ஸோ ஸ்டீராய்டல் இன்ஜெக்ஷன்ஸோ சிட்ரஸின் அவல் போன்ற இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மற்ற பகுதியில் எங்கே கடிச்சாலுமே வரும், அதே மாதிரி தான் கண்ணில் கடிச்சாலும் வர வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து கண் அவசர நிலை மற்றும் உதலுதவி பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தெல்லாம்
0: கண்டிப்பாக
1: இணைந்திருங்களது FM ரெயின்போ பொது 102.8.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:37. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கண் அவசர நிலை மற்றும் முதல் உதவி குறித்து

0: அளித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் கண் மருத்துவத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி அர்ச்சனா அவர்கள். நேர்களே, கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கண் வந்து சிவந்து போய் இல்ல கண்ல இருந்து அதிகமான அழுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், எதனால?
1: குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களோட விளையாடும் போது இருக்க டச் அண்ட் காண்டாக்ட் மூலயமா நான் உங்களுக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் அலர்ஜின்ற காரணத்தாலேயும் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அழுக்கு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அலர்ஜி மூலயமா வரது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வடிதல், கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், சிவப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் கண்ணில். அதுக்கு தகுந்த மருந்து போடணும். இன்ஃபெக்ஷன்றது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், பாக்டீரியாலாக இருக்கலாம், பூஞ்சை தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக கூட சில சமயத்தில் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தகுந்த மருந்து போடணும். நம்ம ஏதோ ஒரு சொட்டு மருந்து தானேன்ட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம். அதை நீங்கள் கண் டாக்டரை பார்த்தீங்கன்னா அது என்ன இன்ஃபெக்ஷன் சொல்லி அதுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரியான சொட்டு மருந்துகளை கொடுப்பாங்க. அதேமாரி அவங்க கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கிறதோ, கண்ணை வந்து கையை வச்சு தொடச்சிட்டே இருக்கிறதோ அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது இன்னொரு கண்ணுக்கும் சரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
0: அதே மாதிரி இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ கண்ணில் வந்து அது இன்ஃபெக்ஷனோ இல்லை கண்ணில் விழுந்தாலோ தாய்ப்பால் விடுறது இல்லை விளக்கெண்ணெய் விடுறது அது வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை ஒரு மித்தா? இது நல்லதா இல்லை கெட்டதா?
1: இது நல்லதா கெட்டதான்றதை விட இது ஒரு மித்து தான் கண்டிப்பாக. இது மூலயமா எந்த ஒரு பயனும் கிடையாது. இது சில சமயங்களில் பிரச்சனையை அதிகமாக்கும் தான். ஏன்னா இது மூலயமா இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, தொற்று பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்ன விடுறதுன்றது கண்டிப்பாக நம்ம பண்ணவே கூடாத ஒரு விஷயம்தான்.
0: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் காயம் பட்டவங்களுக்கு வந்து கண்ணு கட்டு போடுறாங்க இல்லையா, அது வந்து எப்படி போடுறது முக்கியமான விஷயம்?
1: கண்ணில் காயப்பட்டவங்களுக்கு வந்து காயங்களே நம்ம பலவித காயங்கள் பற்றி பேசணும். ஒரு லேசான இமை மேலே இருக்கிற காயமோ இல்லை கருவழி லைட்டாக தேஞ்சு இருக்க காயத்துக்கு நீங்கள் சுத்தமான காஸ் பீஸை வச்சுட்டு தண்ணியோ இல்லை சலைனையோ வச்சு கிளீன் பண்ணிட்டு அது மேலே ஒரு கட்டு துணி போடலாம். கட்டு போடும் போது அழுத்தி கட்டு போடக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான பேண்டேஜ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் லைட்டா லூஸான பேண்டேஜ் போட்டா போதும். இது எதுக்காக போடுறோம்னா வெளியில இருக்கிற மைக்ரோப்ஸ், பூச்சி இதெல்லாம் கண்ணில் பட்டு இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாக கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் போடுறோம். ஆனா இது பல சமயங்கள்ல காயம் வந்து கொஞ்சம் ஆழமா இருக்கலாம். பெனட்ரேட்டிங் இன்ஜுரிஸ், குளோப் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, உள்ள இருக்கிற சதைகள்லாம் வெளியிலே தெரியற அளவுக்கு ஆழமான இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க கட்டை வந்து இன்னும் ப்ரெஷர் பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் உள் பகுதியெல்லாம் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு. எல்லா சமயங்கள்லயும் கட்டு போடணும் அவசியமும் கிடையாது. எந்த விதமா எந்த வகையான காயங்கள்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கட்டு போடணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வெல்டிங் பண்றவங்க இல்ல வெல்டிங் பண்ற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு வலி வரது, எரிச்சல் ஏற்பட்டா என்ன செய்யலாம்?
1: வெல்டிங் வேலையில இருக்காங்க, அதுதான் உங்களுடைய ரெகுலர் வேலையேன்ற பட்சத்துல அவங்க கண்டிப்பா ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் காகிள்ஸ் போடணும், இல்லைனா ப்ரொடெக்டிவ் ஷீல்டு போடணும். ஷீல்டு போடுறது மிகவும் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடியாச்சும் போடணும் அதுக்கு தகுந்தது. அதே மாதிரி தொடர்ந்து அதையே பார்த்துட்டு இருக்கும்போது கருவழியில போட்டோ கெரட்டைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வரும். அது வெல்டர்ஸ் ஃபிளாஷ்னு கூட சொல்லுவாங்க. அதை நீங்க பார்க்கும் போது அதுல இருக்கிற லேயர் ஆஃப் செல்ஸ் அது வந்து அடிபடும். அது அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா 24 hours 48 hours சரியாகிடும். கரெக்டான சொட்டு மருந்து போட்டாலே அது சரியாகிடும். அது நீங்க மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை எங்கேயோ போய் சொட்டு மருந்து வாங்கி போட்டீங்கன்னா அது வேற ஏதாவது மருந்து கொடுத்து அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் வரத்துக்கு இந்த சமயம்ல வாய்ப்பு அதிகம். அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு டாக்டர் போய் பார்க்கணும்.
0: வீட்டில் இருக்க வேண்டிய அடிப்படை கண் முதலுதவி பெட்டியில என்னென்ன இருக்கிறது அவசியம்?
1: கண் முதலுதவி பெட்டியில அடிப்படையா நம்ம வந்து ஒரு சுத்தமான காட்டன் பேட், காஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். கண்ணுக்கு பர்டிகுலராக போடக்கூடிய ஐ ஆயின்மெண்ட், ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் வேணா. நம்ம வேற எங்கேயாவது அடிபட்டு போடுற ஆயின்மெண்ட்டு கண்ணை சுற்றி இருக்கிற பகுதியிலும் கண்ணிலையும் போட முடியாது. அதுக்கு ஏற்ற ஆயின்மெண்ட்டை வச்சுருக்கணும். சலைன் வச்சுக்கிறது நல்லது. சலைன் இல்லாத பட்சத்தில் சுத்தமான தண்ணி யூஸ் பண்ணி கூட கழுவிக்கலாம். நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் காகிள்ஸ். வெளியில் போகிறாங்க, சூரிய வெளிச்சத்தை அதிகமாக பார்க்குறாங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொடெக்டிவ் கண்ணாடி வச்சுக்கிறது நல்லது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எந்த ஒரு மெடிசன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, காஸ் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அடிக்கடி நம்ம இதை மாற்றணும் அந்த டேட்டை பார்த்து.
0: ஓகே டாக்டர், அது ரொம்ப முக்கியம். சில பேர் அதை பார்க்க, ஆமாம், அந்த ட்ராப்ஸே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே
1: ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், ஆனால் அது

0: அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பைரி டேட் பார்த்து மாத்தணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் வந்து திடீர்னு அடிபட்டுருச்சு அப்படின்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ள டாக்டரை பார்க்கறது அவசியமான விஷயம்?
0: கண் அடிபடுறது வந்து பொதுவான ஒரு டேர்ம், எந்த மாதிரியான அடின்றது ரொம்ப முக்கியம். சாதாரணமான அடி, தூசி பட்டுருச்சு, கருவழியில் கொஞ்சம் சிராய்ப்பு மாதிரி இருக்கு, கண் உறுத்தல்ன்றது நீங்கள் ஒரு 1 டேக்குள்ள வந்தால் போதும். ஆனால் ரொம்ப ஆழமான அடி, உள்ளே இருக்கிற சதையே வெளியில் தெரியுது, அந்த பட்சத்தில் நீங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே டாக்டரை போய் அணுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அப்படி போகாவிட்டால் உங்கள் விழித்திரை ரெட்டினாவை பிரிஞ்சு கண்ணிலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஒரு 1 or 2 hours அந்த ரெட்டினா டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்ணில் மீண்டும் பார்வை வரதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அதே மாதிரி வந்து ஒரு கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னா ரெண்டு கண்ணுமே மூடி கூட்டிட்டு போகணும் அப்படின்றது அவசியமா?
0: எல்லா சமயத்திலையும் அதே மாதிரி கிடையாது. ஆனால் இந்த அதிகமா அடிபட்டிருக்கு, உள்ள இருக்கிற சதைகள் திசுக்கள்லாம் அடிபட்டிருக்குன்ற பட்சத்துல சில சமயம் இந்த மாதிரி பண்றது உண்டு. அது ஏன்னா நம்ம கண்ணு ஒரு சைடு பார்த்துச்சுன்னா ரெண்டு கண்ணும் சேர்ந்துதான் அசையும், ரெண்டு கண்ணும் சேர்ந்துதான் ஒரு பகுதியை நோக்கி பார்க்கும் இல்லையா. அதனால இந்த கண்ணு அசையக்கூடாதுன்றதுக்காக தான் ரெண்டு கண்ணையும் கட்டு போட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா சாதாரண காயம், இமை மேல படுற காயத்துக்கெல்லாம் இது அவசியம் இல்லாததுன்னு.
1: கண் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கவங்களுக்கு திடீர்னு கண்ணில் வலியோ இல்லை பார்வை குறைவோ ஏற்பட்டால் என்ன செய்யலாம்?
0: கண் அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு ரெகுலராக சொட்டு மருந்து போட சொல்லியிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 1 வாட்டி போடுங்க, 2 மணி நேரத்துக்கு 1 வாட்டி போடுங்க, அது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். சில பேருக்கு சுகர் இருக்கும், அந்த மாதிரி சுகர் பிபி இந்த வியாதிகள்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். பல சமயங்களில் வந்து அவங்களுக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், எண்ட் ஆஃப் தல்மைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சையெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் கண்ணில் மருந்து போடாமல் விட்டாலோ இல்லை சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் விட்டாலோ இல்லை சுத்தமான என்வாயர்மெண்ட் வச்சுக்கலனாலுமே கண் இன்ஃபெக்ஷன் ஆகி சீழ் பிடிச்சிடும். இந்த மாதிரி டைமில் நம்ம உடனே வித்தின் அவர்ஸ்குள்ளே நம்ம டாக்டரை பார்த்துட்டு கண்ணுக்குள்ளே சில சமயம் இன்ஜெக்ஷன் போடுற வாய்ப்பும் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அது இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்வை திருப்பி முழுசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தவற விட்டுட்டீங்க, 2-3 நாள் கழித்து போகிறீங்கன்னா கண் சேதாரமானது கம்ப்ளீட்டாக சேதாரமானது தான். இது மட்டும் இல்லாமல் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்ணில் அலர்ஜினால விட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியங்களை உடனுக்குடன் பண்ணணும்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் 1 மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
1: அடுத்த கேள்வி, இப்போ சக்கரை நோயாளி பத்தி சொன்னீங்க, இப்போ சக்கரை நோயாளிகளுக்கு திடீர்னு பார்வை மங்குது அப்படின்னா அது அவசர நிலையா?
0: கண்டிப்பாக அவசர நிலை தான். சக்கரை நோயாளிகள் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் 1 வருஷத்துக்கு 1 வாட்டி கண்ணை செக் பண்ணிக்கணும். இதே சக்கரை நோயாளிகளுக்கு ஏற்கனவே கண்ணில் விழித்திரையில் ரெட்டினாவில் ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா 3-6 மாதத்துக்கு 1 வாட்டி செக் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி திடீர்னு ஏன் பார்வை மங்குதுன்னா அவங்க கண்ணுக்குள்ளேயே ரத்த கசிவு ஏற்படும், விட்ரியஸ் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனையில் ஃபுல் பார்வையுமே மங்கிடும். அந்த விட்ரியஸ் ஹெமரேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு லேசர் போன்ற ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாத்திரைகளும் இருக்கு, சில சமயம் அதுக்கு தகுந்த அறுவை சிகிச்சையும் ரெட்டினா அறுவை சிகிச்சை பண்றதுக்கு இருக்கு. அதை நீங்க உடனே போய் பார்க்கணும், பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பெட்டரா உங்களுக்கு விஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் வந்து ஏற்படும் அந்த அலர்ஜிக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்?
0: பல சமயங்களில் அலர்ஜி வரும், சில சீசன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கண் வலி வந்து குறிப்பாக அந்த மழை காலத்தெல்லாம் வரும், இது இன்ஃபெக்ஷனாலே வரும். இப்போ கண் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அது அரிப்பு கொடுக்கும், கொஞ்சம் கண் வெள்ளை மொழி வந்து வீக்கமாகும், தண்ணி வடியும். ஆனால் இதே இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா அது எல்லா டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனும், வைரல், பாக்டீரியல், ஃபங்கல், எதுவாக இருந்தாலுமே கண் ரொம்ப சிவந்து போயிடும், டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, அழுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும், கண்ணை வந்து ஒட்டிக்கும், திறக்கவே முடியாது, இமை ஒட்டி இருக்கும், மேட்டட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். மண்ணு கண்ணில் விழுந்த மாதிரியான கிரிட்டி சென்சேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும்.
1: கண் அவசர நிலையின் போது கண்ணை தண்ணியால கழுவலாமா? எந்த சூழ்நிலையில கழுவ வேணும், எந்த சூழ்நிலையில கழுவவே கூடாது?
0: நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், ஏதாவது ஒரு கண்ணில் தூசி பட்டாலும் சரி, இல்லை ஏதாவது கெமிக்கல் தான், சானிடைசர் காமனா படும், இல்லை வேலை செய்யற இடத்துல ஏதாவது கெமிக்கல்ஸோ, இல்லை பட்டாசு வெடிச்சு நம்ம கண்ணில் கிராக்கர் பர்ஸ்ட் ஆகியோ அந்த மாதிரி பட்டுச்சுன்னா கண்ணை கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். எந்த மாதிரி கண்டிஷன் வாஷ் பண்ணக்கூடாதுன்னா கண்ணில் ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் குத்திடுச்சோ, இல்லை வந்து கிரைண்டர் துகள்கள் அந்த மாதிரி பட்டுச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் கண்ணை தொடக்கூடாது, ரப் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணுறது நல்லதில்லை. அதே மாதிரி கண்ணில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டுச்சு, கண்ணில் இருக்க சதைகள், உள் சதைகள்லாம் நம்மளுக்கு தெரியுது வெளியில்.

0: ஏழு கண்ணை சுற்றி ஃப்ராக்சர், எலும்புகள் இருக்கிற இடத்துல ஃப்ராக்சர் ஆகுதுன்னா நீங்கள் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, கழுவவும் கூடாது.
1: சில நேரங்களில் கண்களில் வந்து அரிப்போ இல்லை ஊறுற மாதிரி இருந்தால் கண்ணை போட்டு நல்லா சிமிட்டுடுவோம்ல, ஸோ அது பண்ணுறது வந்து எவ்வளோ ஆபத்து விளைவிக்கும்?
0: அது பண்ணும்போது இப்போ சில சமயம் கண்ணுக்குள்ளே மைக்ரோ துகள்கள் சொல்லுவாங்க, இல்லை அழுக்குகள் இருக்கும். நீங்கள் அதை ரப் பண்ண அது உங்களுடைய கண் பகுதியெல்லாம் வந்து சிராய்ப்பு ஏற்படுத்தும். நம்ம தோலில் எப்படி வந்து சொரிஞ்சாக்க அபரேஷன்ஸ் காயம் ஏற்படுதோ அதே மாதிரி கருவழியிலையும் ஏற்படும். அப்படி பண்ண உங்களுக்கு அதே மாதிரி சிம்டம்ஸ் தான் அதிகமாகிட்டே இருக்கும் தவிர அது சரியாக
1: குழந்தைகளாகட்டும்
0: கண், குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஒரு கண் பரிசோதனை பண்ணிக்கலாம். ஏன்னா யாருக்கு வேணால் எப்போ வேணால் கண்ணாடி போடுற நிலைமை வரலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஆனுவல் செக்அப் பண்ணுறது சீக்கிரமாக தேவைப்படலாம். ஏ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை அதிகமான பவர் இருக்கும் இவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட செக்அப் தேவைப்படும். இந்த க்ளோக்கோமான்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கு, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு க்ளோக்கோமா இருக்குது எனக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் 3 to 6 மந்த்ஸ்க்கு செக்அப் பண்ணுற தேவை ஏற்படும். அந்தமாரி முக்கியமாக பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்ரி 3 to 6 மந்த்ஸ் வந்து கண்ணை செக் பண்ணிக்கணும். அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிபி சுகர் கண்ணில் பாதிப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி 3 to 6 மந்த்ஸ் வந்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர். இப்போ பள்ளிகளில் இல்லை வேலை செய்கிற இடங்களில் கூட கண் பாதுகாப்புக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கிறது அவசியமானதாக இருக்குது?
0: பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன பசங்க பொதுவாக வந்து ஷார்ப்பான பென்சில்ஸ் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தேவையான ஷார்ப்பான ஐட்டம்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறத இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுமாரி ஆகிடுச்சுன்னா உடனே அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கிட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அருகாமையில் இருக்கிற மருத்துவரை பார்க்கறது நல்லது. இதே வேலை செய்யும் இடங்களில் எஸ்பெஷலி இந்த ஃபேக்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஷீல்ட்ஸ், கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற ஷீல்டு இல்லை வந்து கண்ணாடிகள் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. வருஷம் வருஷமே இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் கண்ணை செக் பண்ணுறது மிக அவசியம். ஏன்னா அவங்க ரெகுலராக கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருப்பாங்க, கண்ணில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு. அதேமாரி குழந்தைகளுக்கு வளரும் பருவத்தில் இந்த கிட்ட பார்வை தூர பார்வை வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இவங்க ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுமே எவ்ரி இயர் கண்டிப்பாக ஒரு செக்அப் பண்ணிக்கணும் வாய்க்கு.
1: ஓகே டாக்டர். இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்தை யூஸ் பண்றாங்க வயல்வெளிக்கு அடிக்கிறதா, ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணில் பூஞ்சை தொற்று வராம இருக்க என்ன செய்யறது அவசியமான விஷயமா இருக்கு?
0: விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க தினமும் வேலையே வந்து கிளை மரம் இதை சம்மந்தப்பட்ட வேலை தான். இதில் ஏதாவது அவங்க கண் பகுதியை அடித்தது, அதாவது இங்கிலீஷில் வெஜிடேட்டிவ் மேட்டர்னு சொல்லுவாங்க, இதை பட்டுச்சுன்னா பூஞ்சை தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வெயில் அந்த வறண்ட என்வாயர்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால இந்த தொற்று அவங்களுக்கு ரொம்ப வரும். அதுவும் இல்லாமல் இது கூட சுகரும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப டபுள் ஆகிடும். அதுவும் அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க, அந்த வேலையில் இருக்கிற பிஸியில் அந்த கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்ணை ஃபுல்லாக கழுவணும். கண்ணில் சின்ன மாற்றம் வருது இல்லை கருவழியில் வெள்ளையாக சின்னதாக ஒரு டாட்டு தெரிஞ்சால் கூடமே நீங்கள் டாக்டரை வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த பூஞ்சை தொற்றுன்றது ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது சரியாகிறதுக்கு மாதக்கணக்காக கூட ஆகும். அந்த மாதக்கணக்காகவும் சொற்று மருந்து இல்லை மாத்திரை சாப்பிட்டா தான் இது சரியாகுமே தவிர நடுவுலே விட்டுட்டா கூட இது அதிகமாகிடும்.
1: ஓகே டாக்டர். இப்போ கண்தானம் எவ்வளோ நல்ல விஷயம், அதை எப்பொழுது செய்யறது அவசியம்?
0: கண்தானம்
1: வந்து கண்தானம் செய்யலாம்.
0: கண்தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், பிளட் ரிலேட்டிவ்ஸோ இல்லை இறந்தவங்களே கன்சன்ட் கொடுத்துருப்பாங்க என்னோட கண்ணை தானமாக எடுத்துக்கலான்னு, எல்லாருமே பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதேமாரி கண்தானம் பண்ணுறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியராகவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்மளை சுற்றி நிறைய ஐ பேங்க்கும் ஐ பேங்க் கவுன்சிலர்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து கூட நம்ம தானம் பண்ணிக்கலாம். அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாரி கண் தானம் பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இப்போது கண்ணில் எனக்கு ஏற்கனவே வந்து பிரச்சனை இருக்குது, குளோக்கமாக இருந்துச்சு, அந்த பர்சன் கண் தானம் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நம்மளை கண்ணை பொறுத்த வரைக்கும் கருவிழியை மட்டும்தான் எடுப்போம். கண்ணுக்குள்ளே இருக்க மற்ற பகுதி சேதாரம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கருவிழியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் கண் தானம் வந்து பண்ண முடியாது. அதே சமயம் பல டைம் நினைப்பாங்க கண்ணை எடுத்துட்டா பார்க்க எப்படி இருக்கும்.

0: மோ அந்த அந்த இதில் வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா, அதை மாதிரி வந்து அவங்க வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா கண் எடுத்ததே கண் கார்னியல் என்யூக்லேஷன் சொல்லுவாங்க, அந்த ப்ரொசீஜர் பண்ணதே தெரியாது, அது தெரியாத அளவுக்கு தான் டாக்டர்ஸ் வந்து தையல் போடுவாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ கண்ணில் அடிபட்ட பிறகு திரும்பவும் பார்வை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது எதை பொறுத்தது?
0: கண்ணில் அடிபட்டு
1: போனது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
0: பார்வை வந்து குறைஞ்சதுன்றது ஒரு கேட்டகரி, பார்வை சுத்தமாக போயிடுச்சுன்றது ஒரு கேட்டகரி. அதே மாதிரி கண்ணில் அடிபட்டா எந்த பகுதி அடிபட்டிருக்கு, எந்த பகுதி டேமேஜ் ஆயிருக்குன்றது முக்கியம். சாதாரணமாக கண்ணை சுற்றி இருக்கிற எலும்புகள் ஃப்ராக்சர் ஆகுது, கருவழி டேமேஜ் ஆகுது, இல்லை வந்து கொஞ்சம் சதைகள், ஐரிஸ் யூவியல் டிஷ்யூ இந்த மாதிரியான சதைகள்லாம் டேமேஜ் ஆகுதுன்னா பார்வை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணா. இதுவே கண்ணில் அடிபட்டு நரம்பே கட் ஆயிடுச்சு, நான் சொன்னேன் இல்லையா மூளைக்கும் கண்ணுக்கும் போற நரம்பு பேர் ஆப்டிக்னா, அது கட் ஆயிடுச்சு, இல்லை விழித்திரையே வெளி செப்பரேட் ஆகி வந்துருச்சு, ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சொல்லும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு பார்வை வரத்துக்கு குறைவு தான். ஆனால் அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் அதுக்கேற்ற சர்ஜரி பண்ணிங்கன்னா முழு பார்வை போகாமல் கொஞ்சம் பார்வை இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பழக்கங்கள்லாம் என்னென்ன?
0: கண் ஆரோக்கியத்தை நம்ம 5 habits ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எது கண்ணில் பட்டாலோ இல்லை பட்ட மாதிரி இருந்தாலோ இல்லை ரெகுலராகவே கண்ணை தேய்க்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி நம்ம முகம் கழுவும் போது கண்ணை சுத்தமான தண்ணியில் கழுவணும், இது ஒரு ஹேபிட். இன்னொன்று வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும். ஒரு 2-3 மணி நேரம் தான் நம்ம மொபைலாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணு தான் ட்ரை ஐன்னு சொல்கிற சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 3வது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஏற்ற பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்னா என்ன, முக்கியமாக விட்டமின் ஏ சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஃபிஷஸ் அண்ட் பப்பாளி பழம் அந்த மாதிரியான உணவை வந்து ஃபாலோ பண்ணணும். 4வதாக பார்த்தீங்கன்னா இதர நோய்கள், சுகர் பிபி மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற பல நோய் இருக்கும், அவங்க அதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக அது எல்லாமே கண்ணில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ், நீங்கள் வண்டியில் போனாலுமே சரி இல்லை ரொம்ப நேரம் வெயிலில் எப்படி நம்ம தோலுக்கு சன்ஸ்கிரீன் போடுறோமோ அந்த மாதிரி கண்ணுக்கு கண்ணாடி போடுறது மிகவும் அவசியம்.
1: சூப்பர் டாக்டர், அதாவது ஸ்கிரீனிங் டைம் 2-3 hours மட்டும் வச்சுக்கணும்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ தூங்குற டைம் மட்டும் தான் 2-3 hours, ஸ்கிரீனிங் டைம் வந்து டைம் லிமிட்டே எல்லாம் போயிட்டு இருக்கு.
0: அதுதான் அதுதான் தவறு,
1: எப்படி கம்மி பண்றது அப்படின்றது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரியல, இப்போ பெரியவங்களுமே அடிக்ட் ஆயிட்டாங்க இல்லையா, ஸோ அதை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா,
0: கண்டிப்பாக
1: கேட்டுக்கோங்க. ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம நேர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சூப்பரா பதில் சொன்னீங்க. சோ இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேர்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி மேம்.
0: நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:13 ஆகி
1: என்ன டயலாக் எடுத்துட்டு சந்தியா
0: போடலாமா இல்ல நம்ம சகியே பேசிடுவாங்களான்னு
1: பாருங்க.

0: ஓகே போட்டுடலாமா
1: போட்டுடலாமா
0: ஓகே தேடி கண்டுபிடிச்சு எத்தனை வந்திருக்காங்க போல. ஓகே இந்த டயலாக் தான் பேசி அசத்த போறீங்க இன்னைக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சந்தியா சொல்லுவாங்க.
1: என்ன பண்ணனும்னா கால் பண்ணனும்.
0: எஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி தெளிவு யாருக்காவது இருக்குமா? நம்ம சந்தியாவுக்கு தான் இருக்கும்.
1: ஆமா
0: கேட்டுக்கோங்க.
1: நம்மள நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா?
0: பாத்தீங்களா அதே நான் தான் சொல்லணுமா? சரி கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275223 அப்படிங்கிற இந்திர நபர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு
2: மாபெரும்
4: தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: 4:08 ஆயிக்கிட்டு இருக்கு. நான் உங்க ஆர்ஜே சந்தியா, அப்புறம் நம்ம கூட இன்னொரு ஆர்ஜே.
1: ஆர்ஜே ரேவதி, ஏன் ஏன் வாய்ஸ் லோ ஆகுது, என்ன ஆச்சு?
0: உங்களை பார்த்ததும் எனர்ஜி ட்ரைன் எனர்ஜி பிரிஸ்காவதா?
1: இல்ல, இத நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களே உங்க மேல வந்து கோவப்படுவாங்க.
0: இல்ல இல்ல,
1: ஆர்ஜே ரேவதி பக்கத்துல வச்சுட்டு எனர்ஜி லோ ஆகுதா, என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த நேர் வந்து கேட்பாங்க. அடுத்த நேர் வந்திருக்காங்க, யார் எங்க இருந்து கேட்டலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரந்தாங்கி வந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், டைலாக் கேட்டிங்களா? இன்னொரு முறை போடணுமா? போட்டுலாமா? எஸ், உங்களுக்காக இது வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. கேட்டிங்களா சார்? கேட்டிங்களா? பேசலாமா?
2: பேசலாம்.
1: இப்ப நம்ம லெஜெண்ட் சார் வடிவேல் சார் மாற போறீங்க. எஸ் கட் கேமரா ரோலிங்.
2: அப்ரண்டிஸா?
1: எல்லாரையும் பத்தி விட்டு எல்லாரையும் அப்ரண்டிஸா வச்சுக்கலாம்டா, நல்லா இருக்கும்ல?
0: என்ன
1: சார் பேசுறீங்களா?
2: கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும்.
1: இதே டைலாக ஒரு 100 தடவை சொல்லிருப்பீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல கட் கேமரா ரோலிங்ல இந்த டைலாக மாத்துங்க அப்படின்னு சந்தியா வந்து மனசுக்குள்ள குமர்றாங்க சார்.
0: யாரு? இல்ல எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. ரேவதி யார் ஜெய அவர்களே?
1: அதனால இன்னொரு டைலாக் ஃப்ரெஷ்ஷா
0: ஃப்ரெஷ்ஷா நல்லா சுட சுட மணி 4:10
1: டீ
2: வந்து
1: அடடா,
2: நன்றி
1: நன்றி நன்றி. இதுக்கு மேல பேசினீங்கன்னா டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு அவளை கிளம்புறாரு. நன்றி சார், தேங்க்யூ. அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, யாரு எங்க இருந்து கேட்டலாம்? ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம், பாண்டிச்சேரியில இருந்து வாய்ஸ் சவுண்ட்ல இருந்து பிரகாஷ்.
1: பிரகாஷ், ஓகே சார், டைலாக் கேட்டீங்களா?
3: ஒரு முறை
1: இன்னொரு முறை போடணும் உங்களுக்காக. இதோ டைலாக் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
3: என்னாச்சு? அப்படின்னா அப்படின்னா

0: நன்றி.
1: ஹலோ
2: ஹலோ,
1: ஓகே, அவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு, கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இயன்பாளையம் தண்டபாணி.
1: தண்டபாணி சார்,
2: எப்படி இருக்கீங்க சார்?
3: தேங்க் யூ மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா?
3: நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
1: எஸ் சூப்பரா இருக்கோம். டயலாக் கேட்டிங்களா?
3: சொல்லுங்க. கேட்ட மேடம்,
1: பேசலாமா?
3: பேசலாம் மேடம்.
1: அடடா, கேக்குறப்பே காதுல தேன் பாயுது சார். டயலாக் போடாம பேசலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்களா, உங்க தைரியத்தை நாங்க பாராட்டுறோம். எஸ் பேசலாம். கட் கேமரா ரோல்.
3: அது அப்ரெண்டிஸ்களா? அப்படின்னா ஆபரேஷனா? அப்படிலாம் இல்லைங்க, வேலை செய்யாம சம்பளம் இல்லாம வேலை செய்யறது அப்படியா? நம்ம கிட்ட இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சுட்டா இந்த அப்ரெண்டிஸ்ல போட்டாக்கா இருக்கு மேல வேலை செய்யலாம் இல்ல? ஐயா
1: ஐயா, சமையா இருந்தது சார். எப்படி சார், அட உள் வாங்கி வெளியே டெலிவரி பண்றீங்க, டைலாக் வேற லெவல் சார், செம்ம. சரி, உங்க ஓன் டைலாக் ஏதாவது பேசுறீங்களா?
3: அந்த ஆணி எல்லாம் புடுங்குங்கடா. ஆணியா? எந்த ஆணியை புடுங்கிறது? நீ புடுங்குற ஆணி எல்லாமே
1: தேவையுள்ள ஆணியா தேவையில்லாத ஆணியா?
3: தேவையில்லாத ஆணியா. நீ புடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணிதான். புடுங்குடா ஆணியா, புடுங்க
1: ஆணியா, புடுங்க வேணாம் அப்படின்னு யாரு சொல்றாருன்னு தெரியல. பட் சூப்பர் சார், நன்றி.
2: டைமிங்ல கொடுத்த டயலாக் இருக்கு.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: இப்போ சாப்பிட்டீங்களா மேடம்?
1: ஏய், சாப்பிட்டாச்சு. டீ குடிக்கிற டைம்ல சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க. சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேன் மேடம்.
1: ஓகே சார், நன்றி, நன்றி
3: மேடம்.
2: தேங்க்யூ சார்.
1: அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: செங்கல்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பொன்மாலை. வணக்கம்.
1: பொன்மாலை, வணக்கம் சொல்வது யார்?
4: கலையரு.
1: கண்டுபிடிச்சிட்டேன். டயலாக் கேட்டிங்களா சார்?
4: உலகத்துக்கே
1: தெரியும். உங்க வாய்ஸ் மொத வார்த்தையில கண்டுபிடிச்சிருவேன். அழகு நல்லா பாளையம் அப்படின்றத விட்டுட்டீங்க சொன்னீங்களா? சரி, ஓகே, டயலாக் கேட்டிங்களா? அதை தவிர்த்து மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கோம். டயலாக் கேட்டிங்களா?
2: ஓகே சார், கட் கேமரா ரோலிங்.
4: தலைவா, எங்க இருக்கீங்க தலைவா? மூச், யாரும் என் பின்னால வரப்படாது. நான் எது சந்திச்சாலும்
1: நகைச்சுவை.
4: அதுக்கு பிற்பாடு சுந்தர் வாங்கிட்டு வந்தாரு, அது வேற விஷயம். அடுத்தது நம்ம நகைச்சுவைக்கு வரும்.
1: நான் எங்க போவேன் அத சொல்லவே இல்லையே.
4: கடைசியில ஒரு வரி
1: மறந்துட்டீங்க.
4: நன்றி
1: நன்றி சார், நன்றி. ஓகே எஸ்
0: நிறைய நேயர்கள் டயலாக போட்டோம் போட்டோம்.

0: நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கு
1: பாத்தீங்களா
0: இல்லாம நமக்கு ஓடிக்கிட்டு
1: இருக்கு. டயர்ட் ஆயிட்டாங்களாமா?
0: இல்ல அப்படி
1: டயலாக் பேசுறதுலாம் நீங்க ஆர்ஜி சந்தியா வந்து டயர்ட் ஆயிட்டாங்களாமா நீங்க பேசுறத கேட்டு கேட்டு.
0: இல்ல எனக்கு இறைவன் ஒரு ஃபார்ம்ல வந்திருக்காங்க, அதனால இந்த ஃபார்ம் நான் க்ளோஸ் பண்றதுக்கு நான் ஒரு விளம்பரத்தை போடுறோம், அதோட ஒரு பாட்டை கேக்குறோம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இன்னொரு
1: முறை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சோ டயலாக் போடுங்க, ஆர்ஜே சந்தியா சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
2: கரெக்ட், போட்டுருமா?
1: போட்டுருமா? என்ன கேள்வி?
0: என்னது ஆபரேஷனா? இல்லங்க, அப்ரெண்டிஸ் தான். அப்படின்னா காசு வாங்காமயே வேலை செய்யக்கூடியவங்க தான் அப்ரெண்டிஸ்.

0: that camera rolling.
1: Yes.
2: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கொச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: आकाशवाणी रेनबो, अब समय हो गया है एशियन गेम्स 2026 की अपडेट का।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: बीसवें एशियाई खेलों पर इस ताजा अपडेट के साथ एक बार फिर हम हाजिर हैं। मैं हूं अनुपम पाठक, अपनी साथी

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:37 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி
2: கட் கேமரா ரோலிங்.
1: ஆமா, எஸ் ஆர்ஜே.
2: என்ன சொல்லுங்க எனக்கு தெரியும். இத வந்துட்டா
1: அப்படின்னு
2: ஒரு சூப்பரான பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வருது, கேட்டுட்டு வாங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம கிட்ட வந்து சம்பளமே வாங்காத ஆளுங்கதான் அப்படின்னு சொல்றது. அப்பனா நம்ம சம்பளம் வாங்குற ஆளுங்களை அனுப்பிச்சிட்டு சம்பளம் வாங்காத ஆளுங்களை வச்சுக்கலாமா? அவ்வளவு ஆளுங்க நான் எங்க இருந்து போறது?
3: எங்க இருந்து போறது? பக்கத்துல இருந்து நாலு இந்த ஆறு கூட்டு வந்துடலாமா? அல்ல, வடிவேல் சார் வந்து இந்த அப்ரண்டிஸ் அப்படின்றத அப்ரசன்டிகளா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லுங்க.
2: ஆமா மேடம், அப்ரண்டிஸ்ங்களா?
3: அப்ரசன்டிகளா, வடிவேல் சார் ஸ்டைலா சொல்லுவாரு. சரி ஓகே, நீங்க ஓனா அதை டைலாக் பேசணும் ஆசைப்படுறீங்களா?
2: எனக்கு தெரியும்.
3: சூப்பர் சார், நன்றி சார்.
2: மீன் கரோடு ஆகலாம், மீன் கரோடு ஆகலாம், கரோடு மீன் ஆக முடியாது. நான் தலைக்கீழாகத்தான் குதிக்க போகிறேன் இந்த கோட்டசாமி.
3: குதிங்க, குதிங்க, யார் வேணானா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்,
4: தேங்க்யூ சார்,
2: நன்றி மேடம். உங்களுக்கு இரவு மாலை நன்றி.
3: நன்றி, நன்றி. ஹலோ வணக்கம்
4: ஒரு பாடல் வந்துருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 6:50 ஆயிட்டிருக்கு. இது ப்ரோக்ராம் பேர் என்னன்னா
1: எஸ்கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த நம்ம நிகழ்ச்சியில பேச ஒரு நேர் வந்திருக்காங்க. யார் எங்கன்னு கேட்டுலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம். சொல்வது யாரு, எங்கிருந்து?
3: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: கலகலன்னு சிரிக்கிறப்ப நான் கண்டு

0: இது கலைவாணி மேமா தான் இருக்கும்
1: சொல்லுவாங்க.
0: நான் சிரிப்பு வச்சு கண்டுபிடிச்சுவேன்ல மேம், உங்களுக்கு தெரியும்ல
1: என்ன
0: பேசலாமா
1: சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அப்ரெண்டிஸாவே வச்சுக்கலாமட.
0: ஐயா அத்தனை பேருக்கு நான் எங்க போறது அது சேர்த்து சொல்லுங்க மேம், உங்க வாயில கேட்கணும் ஆசையா இருக்கு.
1: எப்படிங்க மேம்?
0: ஐயா அத்தனை பேருக்கு நான் எங்க இருந்து போறது அப்படின்னு சொல்லுங்க.
1: லாஸ்டா வருங்களா அது?
0: ஆமா ஆமா லாஸ்டா நம்ம ரமேஷ் கண்ணன் பேசுவார் அந்த டைலாக். என்ன என்ன
1: வெக்கப்படுறேன்.
0: சரி ஓகே அடுத்த டைலாக் போயிடலாமா?
1: சரிங்க மேம்.
0: ஏ அடுத்த டைலாக் என்ன சந்தியா சொல்லுங்க, எடுத்து கொடுங்க நம்ம
1: நீங்க போய் மேல ஏறி எல்லா ஆணியும் புடுங்கடா, நீங்க புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத
2: ஆணிதான்.
0: என்ன
1: தஞ்சாவூர் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல
0: உட்காந்துக்குங்க வரல
1: தெளிவா நடந்துக்குவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா எழுதி வச்சிருவோம். சந்தியா புறப்பட்டாங்க கையில வந்து உளியோட வெட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுல.
2: அதாவது நம்ம ஆர்ஜே வந்ததுல இருந்து நிறைய தகவல் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் வெட்டி வச்சா
0: பிற்காலத்துல வர சந்ததிகள் அதை கேட்டு தெரிஞ்சு படிச்சு அப்படி சொல்லுங்க. ஓகே மேம் ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. எஸ் சந்தியா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஷோல பங்கேற்று அவங்க டைலாக்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படியே உள்வாங்கி வெளியே டெலிவரி பண்ணாங்க. கேக்வே அப்படி செமையா இருந்தது. அதனால என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மக்களுக்கு சொல்லிடுங்க.
2: யாரு?
0: நீங்க தான்
2: ஆர்ஜே வந்ததுல இருந்து. இல்ல நீங்க ஒரு ஃபார்ம்லயே தான் ஆர்ஜே வந்திருக்கீங்க.
0: நானும் எப்படியாவது உங்க வாயில இருந்து பல வார்த்தைகளை வெளியே வர வைக்கலாம் நினைக்கிறேன். எங்க சைலண்டா
2: அடிவேல சொல்ற மாதிரி சொம்ப உருட்டு விட்டாங்க.
0: குத்தமா மக்களே, ஓகே நிகழ்ச்சியோட நிறுவ தருணத்துக்கு வந்துட்டோம் நம்ம.
2: ஆமா
0: எஸ்,
2: அதனால இப்ப நம்ம பஞ்சாயத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு பாட்டை போட்டு ப்ரோக்ராம நிறைவு பண்ணிட்டு
0: எஸ் அடுத்த அலையோட விளையாடு ஷோக்கு எல்லாம் தயாரா இருங்க. எந்த ஆர்ஜே எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்றத நான் தான் சொல்லுவேன் 5 மணிக்கு. சோ இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
3: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் 1 மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
4: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.

0: நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. சோ வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சி உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக பாண்டி மரினா பீச்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. யாருப்பா அந்த ஆர்ஜே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஃப்எம் ரெயின்போவோட அதிரடி சரவடி ஆர்ஜே சாண்டி தான். எஸ், இன்னைக்கு ஆர்ஜே சாண்டி நமக்கு பாண்டி மரினா பீச்ல இருந்து செம்மையா ஃபன் பண்ணி என்டர்டெயின் பண்ண போறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணி என்டர்டெயின் பண்ண போறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா? ஹாய், வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க அஜய் சாண்டி. சோ வீட்டுல இன்னும் வகையான விளையாட்டு எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்கா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து லீவ் விட்டதுனால பசங்க எல்லாம் பீச் ஒரு ஜேஜேஜேன்னு இருக்கு. சோ அலையோட விளையாட அந்த பசங்களை பிடிச்சு இன்னைக்கு நம்மள விளையாட போறோம். என்ன வகையான கேள்வி கேட்க போறோம், என்ன வகையான ஃபன்ஸ் வச்சிருக்கோம் அவங்க கூட அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க அவங்களா இருக்கீங்கன்னா ஒரு பாட்டு கேட்டு வந்துருங்க. சோ கேட் கோ ரெடி. நீங்க கேட்டு இருக்கிறது அலையோட விளையாடே ரெயின்போ 102.8.

0: 7:07. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை நம்ம ஆர்ஜே சாண்டி வந்து பாண்டி மெரினா பீச்ல இருந்து கொண்டு போறாங்க. சோ கைவசம் சுட சுட நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் மைக்கை எனக்கு திருப்புங்க ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ண போறாங்கன்னு அவங்களை கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. என்ன மாதிரி நீங்களும் அலையோடு விளையாடுல என்னென்னலாம் கேம்ஸ் வச்சிருக்கேன், எப்படி யார் யாரெல்லாம் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஓகே நான் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ண ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கலாம். வணக்கம்,
2: ஹாய்,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மோமிகா.
1: மோமிகா, இந்த நேரத்துல பீச்ல என்ன பண்றீங்க?
2: எங்க பீச்சுக்கு எப்ப லீவ் விட்டாலே எங்க மம்மி கூட ஜாலியா வந்து விளையாடு.
1: ஓ, தலைய கூட்டு வந்துருவாங்க. சோ அதனால நீங்க வந்து இப்ப பீச்ல இருக்கீங்க. பீச்சுக்கு வந்தா என்ன நல்லா பண்ணுவீங்க?
2: மண்ண தோண்டி விளையாடுறது, தண்ணியில போய் காலைக்குது, தண்ணியில குதிச்சு
1: ஜாலியா விளையாடுவீங்க. ஓகேவா, பீச்சுக்கு வந்தா இந்த விஷயம்லாம் நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன நல்லா சாப்பிடுவீங்க, என்ன நல்லா ஃபன் பண்ணுவீங்க?
2: ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்.
1: அதானே பார்த்தேன், என்னடா இது
2: சொல்லலாம். அப்புறம்
1: ஒரு வில்லேஜ்ல வந்து குக் பண்ணிட்டே இருப்பாங்களா? அப்படிதான் யோசிக்கணும். ஓகேவா, ஒருத்தர் மேல வந்து பலூன் வச்சா உடனே வெடிச்சிருமா?
2: ஏன்
1: இல்ல, ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ப்பு. ஓகேவா, ஒரு ஸ்கூல்ல வந்து பூனை வந்து நடந்துட்டே இருந்துச்சா? அது பூனை ஸ்கூல் கிடையாது. ஏன்னா அது எலிமெண்ட்ரி ஸ்கூல், எலி இருக்குல்ல, எலிமெண்ட்ரி ஸ்கூல் எலி, அதனால பூனை வந்து நடந்துட்டே இருந்துச்சான். ஓகேவா, ஏல இருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கு, ஆல்பாபெட், அதுல டி மட்டும் ஸ்மிப் பண்ணி போச்சா? ஏன்
2: அதனால

0: ஓகேவா? சோ இந்த மாதிரி யோசிக்கணும் ஓகேவா. ஏல இருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அத மேல இருந்து கீழே போட்டா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கீழே விழாம பறந்து போச்சா? ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் அது இ அதனால பறந்து போச்சா? ஓகே சரி, நாலுல இருந்து ஒருத்தர் வந்து பந்து போய் போட்டா கீழே வரும். ஏன் மேல இருந்து பந்து போட்டா கீழே வரும்? ஏன் இட்லி சரி, இதை மாதிரி நீங்க ஏதாவது விளையாடி இருக்கீங்களா? சரி ஓகே, இப்ப வந்து நான் கேட்டு கேட்கலாம், நீங்க கரெக்டா பதில் சொல்லாததுனால நம்ம அடுத்து என்ன விளையாட போறோம்னா ராங் ஆன்சர் ஒன்லி விளையாட போறோம் ஓகேவா? சோ ராங் ஆன்சருக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கீங்களா? ஓகே ரைட், சரி ரெடி. ராங் ஆன்சர் ஒன்ல ஆன்சர் சொல்லணும், பட் ஆனா அது கரெக்டா இருக்கக்கூடாது ஓகேவா? சரி, கவு என்ன குடிக்கும்? மழையில என்ன பிடிப்பீங்க? கப்பல் பிடிப்பீங்க? சரி ஓகே, டிவில என்ன பாப்பீங்க? டிவில என்ன பாப்பீங்க? டைம் பாப்பீங்க. அப்ப வாட்ச்ல என்ன பாப்பீங்க? ஓகே, கேப்பா
1: பாய்.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இப்ப ஷர்ட் வந்து எதுல செய்யறாங்க? நிறைய பாத்துருக்கீங்க பலருக்குவா. சரி, உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? தப்பு தானே, ராங் ஆன்சர் ஒன்னு இல்ல, தப்பா தானே சொன்னா? ஓ, இட்லி பிடிக்காதா? சரி ஓகே, ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்களா? அப்ப கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? அப்ப சினிமா தேட்டர்ல என்ன பாப்பீங்க? சினிமா தேட்டர்ல போய் சொல்லுவீங்களா? சரி ஓகே, சரி ராங் ஆன்சர் வந்து நீங்க கூட கொஞ்சம் ஸ்லோவா விளையாட்டுங்க ஓகேவா? சோ ராபிட் ஃபயர்ல வந்து இப்ப வந்து நம்பர் கேம் எப்படின்னா, நான் சொன்ன உடனே டக்கு டக்குன்னு சொல்லுவேன் ஓகேவா? எப்படி சொல்லணும்? ஆனா ரிவர்ஸ்ல சொல்லணும் ஓகேவா? ஒரு 5 கவுண்ட்ஸ் இல்லைன்னா 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஓகேவா? சரி, 15ல இருந்து ரிவர்ஸ்ல சொல்லுங்க. 5 கவுண்ட்ஸ், 15ல இருந்து ரிவர்ஸ்ல. ரெடி ரெடி ரெடி. 15,
1: 49, 48, 47, 48, 49, 48, 42, 41, 43, 42, 41, 40, 40, 41, 40, 40, 41, 40, 40, 40, 41, 40, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40
0: கொஞ்சம் ரொம்ப பெரிய லாங் நம்பர் இருக்கலாமா? ஸோ 320. ஒரு மந்த்லி சொன்னா எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை? ஸோ 2 weeks வந்தா வீக்லியா அது மாதிரி கேட்கிறேன். வீக்லி வரீங்களா? சரி ஓகே. இப்போ வந்து ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி கேட்கிறேன். வீக்ல வந்து நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் 5 பொருள் வீக்ல என்னெல்லாம் பாப்பீங்க? ஓகே, டாகும் இருக்கலாம், பட் ஆனா வீக்ல நீங்க பாக்குற 5 பொருள். ஓகே
1: தண்ணி, மண்ணு,
0: கொஞ்ச நேரம் தான் வந்து பேட்டரி இருக்கும். ஒரு பாட்டு நீங்க வந்து கேப்பீங்க அப்படின்னா என்ன பாட்டு கேப்பீங்க? பாட்டு கேப்பீங்களா?

0: சரி ஓகே, நீங்க ரொம்ப சமத்தான பிள்ளையா. சரி ஓகே, கேட்டவனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எங்க கூட ஜாலியா விளையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டிருக்கு தேசம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு. இன்னும் நிறைய பேர் நம்ம கூட கேம் விளையாட ரெடியா இருக்காங்க. சோ தேங்க்யூ ரெயின்போ 102.8.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: Yeah.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: காற்றடைப்பின் அறிகுறிகள். மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கொச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
1: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்க மக்களே.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
7: நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:37. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. அதாவது பீச்ல நம்ம ஆர்ஜே வந்து சுண்டல் வாங்க போனவங்க அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நேர்களே. சோ இன்னைக்கு வந்து பாண்டி மரினா பீச்ல இருந்து நம்ம ஆர்ஜே சாண்டி தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கேம்ஸ் கைவசம் வச்சிருக்காங்க. ராங் ஆன்சர்ஸ், ரேபிட் ஃபயர், ரிவர்ஸ் நம்பர்ஸ், ட்ரிக் இக்வேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. சோ யார் அவங்க அடுத்தது அவங்க கிட்ட யார்கிட்ட மாட்ட போறாங்க, என்னென்னலாம் ஃபன் பண்ண போறாங்க, நம்ம எப்படி என்டர்டெயின் பண்ண போறாங்க அப்படின்றத அவங்களே கேட்கலாம்.
2: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ அலையோடு விளையாடு வந்த எல்லாரையும் நாங்க நிக்க வச்சு எங்க கூட விளையாட வச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் நெஞ்ச விளையாட்டு விளையாடிருக்கோம், நிறைய விளையாடிருக்கோம். இந்த ஒருத்தவங்க நம்ம கூட ஆன்லைன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ,
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வியானா.
2: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
3: பாண்டியில இருந்து வர.
2: சரி, ஓகே. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து பீச் வருங்க?
3: வீக்லி ட்வைஸ்.
2: வீக்லி ட்வைஸா? சரி, பீச் வந்தா என்ன பண்ணுங்க?
3: அப்புறம்
2: வந்த உடனே நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே.

0: ஓகே,
1: வேற எதுவும் பெருசா பண்ண மாட்டேன், வந்தா ஜாலியா பீச்ல விளையாடிட்டு இருப்பேன். சரி ஓகே, அப்ப உங்ககிட்ட இப்ப வந்து விளையாடலாமா? இப்ப வந்து நான் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பேன், ஓகேயா? அது வந்து நீங்க நிறைய எல்லாம் யோசிக்க கூடாது, சும்மா நார்மலா ஓகேவா? கடிஜஸ் தான் எக்ஸாக்ட்லி, ஓகேவா? சரி, சாமிக்கும் கோயிலுக்கும் என்ன விஷயம்? சும்மா இதை ட்ரை பண்ணி பாருங்க, சாமிக்கும் கோயிலுக்கும் என்ன விஷயம்? சரியா, சாமி விக்ரம் நடிச்சது கோயில் வந்து விஷயம். இதை மட்டும் சொல்லணும், ஓகேவா? அடுத்து லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு என்ன விஷயம்? தண்ணி குடிக்கிறோம், நம்ம ஏன் தண்ணி குடிக்கிறோம்? இல்ல, தண்ணியை சாப்பிட முடியாது, அதனாலதான் குடிக்கிறோம். என்ன, சரி, எந்த கடிகாரம் கரெக்டா டைம் காட்டும்?
0: நல்ல கடிகாரம் கரெக்டா டைம் காட்டும்.
1: இல்ல, எந்த கடிகாரமும் டைம் காட்டாது, நம்ம தான் பாக்கணும். சரி, நீங்க இது மாதிரி விளையாடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம்? சரி, அப்ப அது மாதிரி நீங்க ஏதாவது விளையாண்டு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. செகண்ட் ஞாபகம் இல்லையா? சரி ஓகே, இன்னொரு கேள்வி நானே கேட்டுறவா? ஒரு பூனைக்கு எதிரில் மீன் பால் ரெண்டுத்தையும் வச்சா அது கண்ணு எது மலை இருக்கும்? மீன் பால்
0: மீன் மலைதான்,
1: மீன் மலையா இருக்கும். இல்ல, மூக்கு மலை இருக்கும். சரி, தானத்தில் பெரிய தானம் என்ன தானம்? விளையாடுறீங்க
0: பறந்துட்டு
1: போகும்.
0: Water.
1: Mm.

0: மூணு சட்டி விட ரெண்டு சட்டி. ம்,
1: ஃபிஷ்.
0: சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நாலு சொல்லுங்க.
1: ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வெண்ணிலா சாக்லேட் ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச்.
0: சரி ஓகே. மூணு ஃபுட்டு.
1: மூணு ஃபுட்டு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கர்ட் ரைஸ்.
0: அதெல்லாம் பார்த்தேன். ஓகே. ரெண்டு படம் நீங்க தியேட்டர்ல பார்த்த படம் லாஸ்ட் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண படம்
1: கருப்பு ஜனநாயகன்.
0: சரி ஓகே. ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு? சரி ஓகே. கேட்டோடனே ஸ்போர்ட்டிவா ஜாலியா விளையாடுனீங்க. தேங்க்யூ சோ மச். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு பேசும் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: 5 மணி 50 நிமிடம். வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆர்ஜே சாண்டி தான் வந்து பாண்டி மெரினா பீச்ல இருந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அலையோடு மட்டும் இல்ல, என்னோட கேம்ஸோட சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் பிடிச்சி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இதுவரைக்கும் என் கூட விளையாடிட்டு இருந்தவங்களோட சேர்த்து இப்ப ஒருத்தவங்க நம்ம கூட விளையாட ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹாய்,
1: உங்க பேர் சொல்லுங்க. பீச், எதனால பீச் வர பிடிக்கும்?
2: அலைகள்,
1: காத்து நல்லா இருக்கும், அதனால பீச்சுக்கு வர பிடிக்குமா? சரி, ஓகே. பீச்சுக்கு வந்தா என்ன நல்லா பண்ணுங்க? சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? ஒருத்தர் வந்து கால்ல மோதிரம் போட்டு இருந்தாராய
2: தோன்றப்ப
1: நிக்கும். சரி, ஓகே. ஒருத்தர் வந்து இட்லியில வந்து ஒத்தி குத்திக்கு வச்சு வச்சாராய
2: எதுல?
1: இட்லியில. சரியா? ஏன்னா கடைக்கார் வந்து இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னாரா, அதனால. சரி, ஓகே. ஒருத்தர் வந்து பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லிஸ்ட் எல்லாம் எழுதினாரா, எழுதிட்டு வேகமா கடைக்கு ஓடினாரா, போன உடனே என்ன வாங்கியிருப்பாரு? இல்ல, மூச்சு வாங்கியிருப்பாரு. ஓகே, தண்ணில இருக்கிற ஒரு மீனால மட்டும் மீன முடியாது. ஏன்? ஆமா, தண்ணியில இருக்க ஒரு மீனால மட்டும் நீந்த முடியாது. ஆனா அந்த மீன் வந்து தடியிலதான் இருக்கு. ஏன்னா அந்த மீன் செத்து போச்சு. செத்து போன மீனால எப்படி நீந்த முடியும்? சரி, கல்யாணம் மட்டும் பார்த்தியா, ஒரு பக்கம் 50 எல்லாம் போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் 50 எல்லாம் போட்டிருக்காங்க. கூட்டுனா என்ன வரும்? இல்ல, கூட்டுனா குப்பைதான் வரும். நீங்க நிறைய எல்லாம் அதுக்கு வந்து யூஸ் மண்டே வந்து யூஸ் பண்ண கூடாது. 2-2 சார் 4-2 சார்லாம் இல்ல, சும்மா பிளாங்கா யோசிக்கணும். ஓகேவா? சரி, ஒருத்தர் வந்து 5வது மாடியில இருக்க அவர் வீட்டுக்கு படிக்கட்டுல ஏறி போட்டுப்பான். ஓகேவா? ஒரு மாடிக்கு போறதுக்கு 15 படிக்கட்டு, அப்பன்னா 5வது மாடிக்கு போறதுக்கு எத்தனை படிக்கட்டு? ஒருத்தர் 5வது மாடியில இருக்க அவரோட வீட்டுக்கு ஏறி போனுமான். ஓகேவா? ஒரு மாடியில இருக்க வீட்டுக்கு போறதுக்கு 15 படிக்கட்டு ஏறணும், அப்ப 5வது மாடியில இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு

0: அப்படி கட்டியாரணும். எல்லா படிக்கட்டி எல்லா படிக்கட்டியும் சரி, ஒருத்தர் தோசை சுடும் போது பறந்து போனாரைய. சரியா, அது ஏன்னா பிளெயின் தோசையா? ஒருத்தர் மாடை வந்து போருக்கு கூட்டு போனாரைய. இல்ல சரி சார், சரி, ஏன்னா அது வந்து வைக்க போறோம். சரி, ஒருத்தர் மாவு வாங்க கடலுக்கு போனாரைய. இது நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க, அதனால நான் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இது வரைக்கும் கேட்டதுங்களா தப்பா சொன்னா, அடுத்து நம்ம என்ன விளாட போறோம்? ராங் ஆன்சர் வரலயே விளையாட போறோம். ஓகேவா, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க தப்பா தான் பதில் சொல்லணும். சரி ஓகே, என்ன கேள்வி கேக்குது சச்சினைய? ஓகே, கப்பல் இதுல போவோம், வானத்துல போவோமா? அப்ப எப்படி ஏரோப்ளேன் எங்க போவோம்? வண்டியில போவோமா? எப்படி இவ்வளவு சீரியஸ் இருக்கு? நீங்க சொல்ற ஆன்சர் அடுத்த கேள்வி கேட்க வைக்காம ஸ்ட்ரக் ஆகுது அப்படியே. சரி, அப்ப தென்னை மரத்துல என்ன கேட்டு? அப்ப தீ ஃபார்
1: கோயிலுக்கு போனா சும்மா வேடிக்கை பார்த்துட்டேன்.
0: அப்ப ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க?
1: ஸ்கூலுக்கு போனா பாட்டு பாத்தீங்க.
0: அப்ப சினிமா தியேட்டர் போனா என்ன பண்ணுவீங்க?
1: சினிமா தியேட்டருக்கு போனா சாப்பிடுவோம் பாப்கார்ன்.
0: எங்க பிறந்தீங்க?
1: நான் வந்து வானத்துல.
0: என்ன விட ராங் ஆன்சர்ல ரொம்ப தெளிவா இருக்கீங்க போல இருக்கு. சரி ஓகே, நம்பர் கேம் போயிடலாம். நான் கேக்குற கேஸ் நம்பர் வந்து இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல ஒரு 10 நம்பர்ஸ் கடகடன்னு சொல்லணும். ஓகேவா?
1: இல்ல
0: இப்ப வந்து 450 நான் சொல்றேன்னா, சரி ரொம்ப கஷ்டமான 45 சொல்லணும்னா 45 இருந்து 10 நம்பர் ரிவர்ஸ்ல சொல்லணும். 44 43 42 அப்படி. ஓகேவா? ரெடி, 1 2 3 60
1: 59 59 90 90 91 90 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89 89
2: பொருள்
1: டேபிள்
2: பிரியாணி
1: ஐஸ்கிரீம் ரசம்
2: ரசமா இது புதுசா இருக்கு ரசம் லிஸ்ட்ல ஓகே மூணு ஐஸ்கிரீம்
1: புரியல
2: மூணு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்
1: ஐஸ்கிரீம் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி
2: ஓகே நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ண ரெண்டு படம்
1: ஜனநாயகன்
2: ரெண்டு சொல்லணும்
1: ஜனநாயகன் அப்புறம் வாடி
2: சரி ஓகே ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ரிப்பீட்னா கேப்பீங்கன்னா என்ன பாட்டு கேட்டீங்க
1: பட்டாம்பூச்சி
2: பட்டாமூச்சி வாங்கா சரி ஓகே கேட்டவொடனே ஸ்போர்ட்டிவா எங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்க கேட்டுட்டு இருக்க தேசம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு

0: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறை.

0: காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நேரம் 6:05. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்ஜே சாண்டி தான் பாண்டி மரினாலேருந்து செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து யார்ட்டெல்லாம் ஃபன் பண்ண போகிறாங்களா இல்லை எண்டு கார்டு போடுறாங்களான்னு அவங்களே கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு ஹாலிவுட் விளையாடு அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா, நேரத்தோட காரணத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு இன்னைக்கு நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காற்று, இதில் இருக்கிற அலை, இதை பார்த்தாலுமே ஒரு புதுசாக ஒரு மன நிம்மதி, ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது கூட நம்ம நிறைய ஃபன் எல்லாம் சேர்த்து இன்னும் நிகழ்ச்சி சிறப்பா போச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு என் கூட பேசி வேலைன்னா எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நிலையத்திலிருந்து எனக்கு உதவி செய்த உங்கள் சகி ரேவதி அவர்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நானும் கிளம்புற டைம் வந்தாச்சு. இன்னொரு நாள் வேற ஒரு அலையோடு விளையாட நிகழ்ச்சியில திரும்பி வந்து உங்களையும் சந்திச்சு ஃபன் பண்ற வரைக்கும் உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் ஆர்ஜே தாண்டி நான் போய் இப்போ அலையோட விளையாட போறேன். டாடா பை.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யுபிஎஸ்சி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலைவாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான 135 கிகாவாட் மின்சாரத்தை மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பு மூலம் விநியோகிக்க இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கு ஏதுவாக அதிக திறன் வாய்ந்த பேட்டரி வசதிகள் உரிய இடங்களில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். 2027-28 ஆண்டு சந்தை பருவத்தில் அனைத்து ராபி பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு முடிவு செய்துள்ளது. கடுகு உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள், கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் மற்றும் மசூர் பருப்பு உள்ளிட்ட பயறு வகைகளுக்கான இந்த கொள்முதல் விலை உயர்வு உற்பத்தி செலவை விட குறைந்தபட்சம் 1.5 மடங்காக ஆதரவு விலை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடப்பாண்டு காரிஃப் பருவத்தின் போது உத்தரப்பிரதேஷ் தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் விளையும் முக்கிய பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் மொத்தம் 5,548 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யும் உத்தேசத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். சந்தை விலை குறைவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் நாடு சுயசார்பை எட்டவும் இம்முடிவு உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான முத்ரா திட்டத்தினால் நாட்டின் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்துள்ள பலன்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: போதிய நிதி வசதி இல்லாத சிறு தொழில் முனைவோருக்கு நிதி ஆதரவு வழங்குவதன் மூலம் இத்தகைய தொழில் முனைவோரின் உள்ளாற்றலை முழுமையாக வெளிக்கொணரும் நோக்கம்

0: திட்டத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்ட முத்ரா திட்டம் நீண்ட காலமாக முறையான நிதி கட்டமைப்பிற்கு வெளியில் இருந்த சிறு தொழில் முனைவோரை முறையான நிதி கட்டமைப்பிற்கு கொண்டு வருவதில் பெருமளவில் வெற்றி பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் முனைவோரின் மூலதன தேவைகள் மற்றும் நடப்பு தேவைகளுக்கு உத்தரவாதம் கோராமல் வங்கிக் கடன் வழங்கப்படுவதால் இத்துறையினர் மிகுந்த பயன்பெற்று வருகின்றனர். முத்ரா திட்ட கடன்களில் 68% பெண்களுக்கும் 51% SC/ST மற்றும் OBC பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2015 2018 இடையிலான காலகட்டத்தில் முத்ரா திட்டத்தினால் மொத்தம் 1.12 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தின் ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. முத்ரா திட்டத்தின் லட்சியங்களை மேலும் விஸ்தரிக்கும் வகையில் முத்ரா திட்ட கடன்கள் மீதான 10 லட்ச ரூபாய் உச்சவரம்பு 2024 முதல் 20 லட்ச ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதால் வெற்றிகரமான சிறு தொழில் முனைவோர் கூடுதல் கடன் பெற வாய்ப்பு கிடைத்துள்ளது. வேலை தேடுபவர்களை மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக மேம்படுத்துவதில் பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100th விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1 தொடங்கிய ஓராண்டு கால 100th விழா கொண்டாட்டங்கள் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறும் விழாவுடன் முடிவுக்கு வருகின்றன. விழாவின்போது UPSC 100th விழா நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் வெளியிடுவார். அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுத்த 100 முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் எனும் தலைப்பிலான நூல் ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார். UPSC 100th விழா நிறைவு விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பயணம், ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குடன் சம்பந்தப்பட்ட துறையாக மட்டுமே இருந்த சுற்றுலாத்துறை தற்போது பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அசோசாம் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய சுற்றுலா மாநாட்டில் அவர் பேசுகையில், இந்தியாவில் உள்நாட்டு சுற்றுலா கடந்த ஆண்டு 12.5% வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும், 2,53,00,000 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவிற்கு வந்து சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
3: உலக அளவில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் நாடாக இந்தியாவை மேம்படுத்த சுற்றுலா தலங்களை சரியாக நிர்வகிப்பதும் சுற்றுலா அனுபவத்தின் தரத்தை உயர்த்துவதும் அவசியம் என்று அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், பழிகாட்டிகள், விருந்தோம்பல் ஊழியர்கள் உட்பட சுற்றுலாத்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டில் 50 புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் குறைவாகவே அறியப்பட்ட சுற்றுலா தலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவரவும், சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவங்களை வழங்கவும் அதிக முதலீடுகள் தேவைப்படுவதால் சுற்றுலா துறையில் தனியார் பங்கேற்பு மிக அவசியம் என்று அமைச்சர் கூறினார். மத்திய மாநில அரசுகளும் தனியார் துறையினரும் ஒத்துழைப்பான முறையில் தொடர்ந்து செயல்பட்டால்தான் இந்தியாவின் சுற்றுலா உள்ளாற்றலை முழுமையாக வெளிக்கொணர இயலும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். தமது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை இன்று தாமாகவே முன்வந்து அகற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பருவமழை காலத்தில் பேனர்கள் காற்றில் சரிந்து மக்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேனர் கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்றும், பேனர் வைப்பதற்கு பதிலாக ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்றும் அவர் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. சுமார் 250 தூய்மை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று பயன் அடைந்தனர். ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட கனகலாப்பெட் பகுதியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் சிங் மீனா தலைமையில் இன்று நடைபெற்ற சேவா சங்கல்ப் முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு துறை சார்ந்த பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். அரசு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், அரியலூர்

பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 6 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டம், பிஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் 7 மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் காம்பவுண்ட் வில்வித்தை அணிகள் பிரிவில் கௌஷல் தலால், சாகில் ஜாதவ், கணேஷ் மணிரத்னம், திருமுரு ஆகியோர் அடங்கிய இந்திய மூவர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. முன்னதாக சிகித்தா தனிபர்த்தி, பிருத்திகா பிரதீப் உள்ளிட்டோர் அடங்கிய இந்திய மகளிர் அணியும், சிகித்தா தனிபர்த்தி, சாகில் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய கலப்பு அணியும் தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 60 குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரியா கங்காஸ் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று குவஹாத்தியில் நடைபெறும் 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆடப்பணிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 இழப்பிற்கு 405 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதுப்பிக்க வள எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான PM தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலைவாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேரம் 6:21:28 ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் இனி கேட்கலாம் மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை இடம்பெறணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 2272530 வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களை உங்களுக்காக மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சிக்காக நம்ம கூட காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
1: மனவிரும்புதை நிகழ்ச்சியை இணைவது திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கோதமன்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கடல் மீன்கள் படத்துல இருந்து தாளாட்டதே வானங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: சரி சார், இந்த பாடல் யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: இந்த பாடல் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அனைவருக்காகவும் இந்த பாடலை கேட்டுருச்சு.
0: சரி சார், உங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம் மேடம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ 102.8 நேரம் 6:37 நிமிடங்கள் ஆகுது. நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நீங்களே மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்மளோட காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேம். நான் உறையூர்ல கங்காதரன் பேசுறேன்.
1: உறையூர்ல இருந்து கங்காதரன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: அரண்மனை திரைப்படத்துல இருந்து ரசிகர்கள் பாடும் பாடல்.
1: சரி சார், இந்த பாடல் யாருக்காக டெடிகேட் பண்றீங்க?
4: நம்ம ரெண்டு சொந்தங்கள் அனைவருக்காக.
1: சரி சார், ஓகே. நீங்க கேட்ட பாடல் வருது. அழைத்தமைக்கு நன்றி சார்.
4: நன்றி மேம்.

0: அன்பான விரும்புதைய நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் வீட்டிற்கு மத்திய அரசு ₹70,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம். போடிகளிலிருந்து விரும்பி பேசுறேன் மேம்.

0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கும் சார். எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: வெற்றிவேல் சத்தியவேல் படத்துல இருந்து தங்க பதக்கத்தின் மேலே மேம்.
1: ஓகே சார்,
0: எல்லா நேர்களுக்காகவும் மேம், ஏன்னா தங்கமான நேர்கள்
1: தானே. ஓகே சார்,
0: தங்க பதக்கத்தை கொடுத்துடலாம்.
1: உங்க விருப்ப பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைக்கமைக்கு நன்றி சார்.
0: நன்றி
1: நன்றி.

நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2275 2300 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களே, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
3: சேராபட்ல இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறமா.
2: ஓகேமா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: புன்னகை மன்னன் படத்துல இருந்து சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை
2: சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
3: நன்றி.

0: நேரம் 7 மணி. கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பில் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான PM தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். 2027-28 சந்தை பருவத்தில் அனைத்து ராபி பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு முடிவு செய்துள்ளது. கடுகு உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள், கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் மற்றும் மசூர் பருப்பு உள்ளிட்ட பயறு வகைகளுக்கு இந்த கொள்முதல் விலை உயர்வு பொருந்தும். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100 விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது UPSC 100 விழா நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் வெளியிடுகிறார். அகில இந்திய நுகர்வு பொருள் உற்பத்தியாளர் கூட்டமைப்பும் அகில இந்திய சில்லறை மொபைல் விற்பனையாளர் சங்கமும் வரும் வெள்ளிக்கிழமை UPI மறுப்பு தினம் கடைபிடிக்கும் உத்தேசத்தை விலக்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளனர். மூத்த வர்த்தக தலைவர்கள் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. ஏனாமில் கணக்காலப்பேட் பகுதியில் இன்று நடைபெற்ற சேவா சங்கல்ப முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு துறை சார்ந்த பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று குவஹாத்தியில் நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் 406 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் இந்திய அணி சற்று முன்வரை 4.5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 33 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் 7:02 நேயர்கள் கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: 16 வயதில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்தது.
0: சரி சார், பாட்டு கேட்டுலாம் சார். ஓகே, நன்றி சார். நேயர்களே, நேயர் கேட்ட பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கதறின கதறின
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
5: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பொச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
6: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: விரும்புகிற நிகழ்ச்சி, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் என்பா கண்ணன் பேசுறேங்க.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து சிறையில் பூத்த சின்னமலர். பாடல் வந்து ஆளோடும் பாடும் திருநெல்லை.
0: ரைட். இந்த பாடல் உங்களுக்கு ஏன் பிடிக்கும், யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: இந்த பாட்டு ரொம்ப கருத்துள்ள பாட்டுங்க. இந்த பாட்டை வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார.
0: நன்றி சார். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும்

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2271775230 வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று

0: மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 ஆண்டு தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்புத்துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
0: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30 தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷான் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அபிப் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்

இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: अक्टूबर के दिन फाइनल मैच भारत के स्वर्ण के लिए दुआ करना शुरू कर दीजिए।
1: जी बिल्कुल, लड़कियों ने स्वर्ण के लिए अपनी छलांग लगा दी है। अब कल बारी है मेंस हॉकी टीम की, जो सेमीफाइनल में पाकिस्तान का सामना करेगी। एक और सेमीफाइनल कल खेला जाने वाला है क्रिकेट का, मेंस क्रिकेट का, जिसमें भारत का सामना होगा श्रीलंका से।
0: तो कुल मिलाकर आज बस यहीं तक। अब आज के अपडेट तो समाप्त होते हैं, लेकिन कल हमारे साथ रहना मत भूलिएगा। कल सुबह 9:30 बजे हम लोग फिर आपके साथ होंगे
1: जी, और उसके पहले आज रात 10 बजे हमारा डेली अपडेट का कार्यक्रम, जिसमें हम पूरे दिन का लेखा जोखा आपको देंगे, भारतीय खिलाड़ियों के मेडल्स, उनके अचीवमेंट्स, उनके प्रदर्शन के बारे में, वो सुनना मत भूलिएगा। और कल सुबह 9:30 बजे हम फिर से आवरली अपडेट्स के साथ हाजिर होंगे। तो अब मुझे यानी मुदिता और अनुपम पाठक को दीजिए इजाजत।
0: नमस्कार।
1: नमस्कार।
2: एशियन गेम्स 2026 आईटी नगोया।
3: यू आर लिसनिंग टू द एशियन गेम्स 2026 अपडेट।
4: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரைட் 102.8 இது மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நம்மளோட அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கிறேன் மேம்.
4: ஓகேமா, ரைட். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
5: மேம்? படம் வந்து சிறுத்தை ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சிக்குள்ள ராக்கெட் அந்த சாங்.
4: போட்டுருவோம். இந்த பாட்டு ஏன் பிடிக்கும், யாருக்கு டெடிகேட் பண்றீங்க
5: மேம்? இந்த பாட்டு வந்து ஒரு நல்லா இருக்கும், குத்து சாங், கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேம்.
4: ஓ மை காட். ஓகேமா, ரைட். உங்களுக்கு பிடிச்ச பாடல எல்லாரும் கேட்போம். நன்றிமா, அழைத்தமைக்கு.
5: தேங்க் யூ மேம்.
4: தேங்க் யூ. நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271 2270 2273 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப செஞ்சு கலைவாணி கேட்ட பாடல் வருதே கேட்கலாம்.

0: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டி பையா.

0: தாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
3: எங்கள் போலித்து முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கலையரசு, தல்லாபாளையம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படமும் பாடலும் கவிதை நடைகள். தாமரை கொடி போல் குலுங்கி ஆடவும், தாய் குளங்கள் ஒன்றிணைந்து குலவை போடவும், தாளும் நல்ல காலம் என கும்மம் கொட்டவும், வீரமுள்ள ஆளு இங்கு வந்திருக்க பாரு என செந்தமிழ் செல்வனை அழைப்பது, தோழிகளோடு துள்ளல் ஆட்டம் போட வருவது எங்கள் சின்ன குயில் சித்ரா.
0: ஓகே சரி சார், ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: பாடல் இதுவரை கேட்டாலும் ஒரு பாடல். நன்றி
0: நன்றி சார், நன்றி.

0: தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிரம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: மகிழ்ச்சியையும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், எனக்கு மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கும் சார், எப்படி இருக்கீங்க?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: அபியும் நானும் இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ஒரு மெலடி பாடல் தான், வா வா என் தேவதையே. இந்த சாங்கோட மியூசிக் நல்லா இருக்கும். நான் ஒரு தந்தை எந்த அளவுக்கு மகள் மீது அன்பை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த பாடல் ரொம்ப சூப்பரா சொல்லும்.
0: கண்டிப்பா சார், நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: விரும்புதே நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேயர்களே, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நாளை புதுடெல்லியில் ஜவுளித்துறை மாநாடு ஒன்றை தொடக்கி வைக்கிறார். நாடெங்கிலும் இருந்து ஜவுளித்துறை சார்ந்த 400க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக லகு உத்யோக் பாரதி சிறு தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக எஞ்சியிருந்த லஷ்கரே தொய்பா கமாண்டர் மூசா பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது தீவிரவாதிகளுக்கு பலத்த அடி என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மொத்தம் இருந்த 4 கமாண்டர்களில் ஏற்கனவே 3 பேர் கடந்த 2 ஆண்டுகளில் சுட்டுக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க கோரி இன்று சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு தலைமையில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற இரத்த தான முகாமில் சுமார் 40 இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி 2வதாக ஆடும் இந்திய அணி சற்று முன்வரை 15 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 136 ரன் எடுத்திருந்தது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா 4 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. கலப்பு அணிகளுக்கான டிராப் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்றது. காம்பவுண்ட் வில்வித்தை பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணி, மகளிர் அணி மற்றும் கலப்பு அணியினர் தலா 1 தங்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி நியூஸ் அட் 9. தி ஹெட்லைன்ஸ்: சென்டர் அப்ரூவ்ஸ் ஹைக் இன்

0: ஆளுநராக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம்.
1: ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களை சொன்னீங்க, உண்மை. அப்போ அவருடைய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே பார்வையோடு தான் வந்து அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டு மரணம் நட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க நாட்டிலையும் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கூட இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்றது வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நாம அனைவருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அந்த இலக்கு அப்படின்றது ஆனா சாதாரணமான இலக்கு இல்ல. அதற்காக வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிவைத்து வந்து திட்டங்கள் தீட்டப்படுறது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திட்டங்கள் தீட்டப்படுது. அதை வந்து நீங்க எப்படி பாருங்க?
2: ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப முக்கியமான ஒரு சுயசார்பு இந்தியா. சோ இதை வந்து 2017-18 இருந்து ஆரம்பிச்சு 2019 ரொம்ப பெரிய வடிவம் பெறுது. சோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து பெருசா எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. கோவிட் பெருந்தொற்றும் போது நாம ஒருவேளை அந்த தடுப்பு ஊசியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நான் இன்றி அஞ்சுகிறேன். கோவிட் பெருந்தொற்றும் போது இந்தியா சுயசார்பு இந்தியாவின் அந்த தடுப்பு ஊசியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அசாதாரண சூழ்நிலையை நம்ம வந்து எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயத்தை இலவசமாகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தடுப்பூசி கொடுத்தோம். அந்த தடுப்பூசியின் வெற்றி சுயசார்பு இந்தியாவின் வெற்றி. அது போல பல்வேறு விஷயங்கள் இந்தியா வெற்றி அடைந்து வருகிறது. இன்னைக்கு இராணுவ தளவாடங்களில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர் சொன்னார், சின்னதாக இருக்கணும், மின் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அது வந்து போர்ட்டபிளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி இந்தியாவுடைய இராணுவம் வாங்குவதற்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் உலகத்தில் இருக்க முக்கியமான எல்லா நாடுகளுமே இந்த சின்னதாக போர்ட்டபிளாக மின் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரோன்களால் ஆளப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்து இருக்கிறோம். இந்தியாவே வந்து சுயசார்பு இந்தியாவின் கீழ் எந்த ஒரு நாட்டோடைய தளவாடங்களும் யூஸ் பண்ணாம நம்மளுடைய ப்ராடக்டா நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம். ஆனா இதுக்கான விதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாரத பிரதமரின் முக்கியமான ஒரு திட்டத்துல சுயசார்பு இந்தியான்ற திட்டத்தின் கீழாக முக்கியமா இந்திய மாணவர்களையும் இந்திய அறிவாளிகளையும் நம்பி நம்ம கிட்ட கொடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சுயசார்பு இந்தியா. சோ நம்மளால முடியுமா அப்படின்றத போய் நம்மளால முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை தட்டி ஸ்ட்ரைட்டா ஆச்சரியக்குறி ஆக்கிட்டாங்க. சோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இந்த டெக்னாலஜி எதெல்லாம் நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆயுதம் செய்வோம் அப்படின்றத சொன்னோம். ஆனா ஆயுதத்தை ஏற்றுமதியும் செய்வோம். இப்ப நம்ம ஆயுதத்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து வெளியிலிருந்து வாங்கிட்டு இருந்தோம். ராணுவ வீரர்களுக்கான காலணிகள் கூட வெளியிலிருந்து வந்தது அப்படின்றதான் நிலை. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்றோம். பல்வேறு நாடுகள் நம்மிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்கிக்கின்றன. அதே மாதிரி படிப்பு அதுல இருந்து எல்லா டெக்னாலஜியும் ஏஐ இந்தியாவுடைய சொத்தாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏஐ பாலிசின்றது இப்பதான் எல்லா நாடுகளுக்கும் அந்த பயம் வந்து மூச்சுக்கிறாங்க. ஆனா இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது ஏஐ பாலிசி 2017 ஆரம்பிச்சோம். சோ நம்ம வந்து ரொம்ப பழசு. நம்ம முதல்ல இருந்தே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எப்ப வந்து வெளிப்படுத்தணுமோ அப்ப நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ். சோ இது எல்லாமே எதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சுயசார்பு இந்தியாவை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது. இனிமேல் தான் ஸ்பேஸ் டெக் இப்பதான் டேக் ஓவர் பண்ணுது. இப்ப நம்ம தனியார் மயமாக்கல் அப்படின்றதுல இந்தியாவுடைய தொழில் துறை வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கும் நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிறோம். நாம வந்து குறைவான பணத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து பலர் சாதிக்க முடியாத வளர்ந்த நாடுகள் சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் சாதிப்போம். அதற்கான முன்னெடுப்பு அதற்கான வழிநடத்துதல் அப்படின்றது வந்து பாரத பிரதமருடைய நான் சொல்ற 2017-18 கொண்டு வந்த சுயசார்பு இந்தியாவுடைய திட்டத்தின் கீழ் வந்தது. இந்த விக்சித் பாரத் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா வரும்போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பாருடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். அதான் நம்ம 2048 நம்ம பார்ப்போம். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பல்வேறு துறைகளில் விழுது விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சக்சஸ் பார்ப்போம். ஆனால் இதற்கான முதல் அந்த முன்னெடுப்பு அந்த தொலைநோக்கு பார்வையாக வைத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: ஒரு திட்டம்ன்றது நான் சுயசார்பு இந்தியாவை தான் பார்க்கிறேன். அது பல்வேறு திட்டங்கள் வந்தாலும் இதற்கு நாம் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இனிமேலும் நாம் கொடுப்போம். அதோடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமா இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்க பேச்சுல வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியா இயக்கம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி வந்து குறிப்பிட்டீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறது, குறிப்பா மகளிர் தொழில் முனைவோரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட வளர்ச்சி வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது பிரதமருடைய எண்ணத்துல இருந்த அந்த இலக்கு அப்படின்றது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும் அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வளரணும். இன்னொன்னு, எல்லோருமே வந்து வேலை வந்து கேட்கறவங்களா இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிரதமர் வந்து இதை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. 22 கோடி மக்களை நாம் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேல எடுத்திருக்கோம். இது வந்து 12 வருஷத்தோடைய சாதனை பண்றது. நாம சொல்லல, இது IMF வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் சொல்றது. என்னன்னா 22 கோடி மக்களை, இத நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து பாரத பிரதமரை அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய நாட்டில்
1: 25 கோடி
0: மக்கள். சோ முதல்ல ஒரு 22, அப்புறம் இப்ப 25. ஆனா அவர் முதல்ல சொல்லும் போது ஒரு பிரதமர் சொல்லும் 22 கோடி அப்படின்றத சொல்லி அவர் வெளியில எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைந்த வளர்ச்சின்றத விட இந்த நாரி சக்தி, முக்கியமா பெண்கள் சார்ந்து குடும்பங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால பெண்களை முன்னேற்றக்கூடிய, முக்கியமா பெண்களை முக்கியத்துவம் படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதுல தொழில் முனைவோருக்கான லோன்ஸ், அது முத்ரா லோன்ஸா இருக்கலாம் இல்ல பல்வேறு திட்டங்களா இருக்கலாம், எல்லாத்திலயுமே
1: பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து மேஜரா
0: பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பெண்களை மையப்படுத்தி, அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்ட அடுப்பு தான் நிறைய பேர், இப்ப வந்து எல்லார் வீட்லயும் கேஸ். அதுல கேஸ வந்து இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, ஒரு விஷயத்த விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்ல முடியாது. அதுல இந்தியா மாதிரி இருக்க நாட்டுல ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து உள்ள நாள் ஒரு இது வச்சிருந்தீங்க, சோ அதை விட்டு கொடுங்க, இல்லாதவங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு நம்ம போய் சொன்னா இந்தியா எடுத்துக்கும். ஆனா அது யார் சொல்றா எப்படி சொன்னா எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள விட்டு கொடுத்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணுன்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொன்னார். அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து கேஸ் எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் மானியம் வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுங்க. நாம அந்த கடந்து வந்த பாதை வந்து சாதாரணமான பாதை கிடையாது. அந்த சமயத்துல நான் சொல்றது 2016-24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாம வந்து ஈரான் கிட்ட வந்து கடன் வச்சிருந்தோம் இந்த ஆயில் அந்த கேஸ் விஷயமா. அந்த சமயத்துல தான் பாரத பிரதமர் பொறுப்பேற்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே வருது. உலகத்துல அசாதாரணமான சூழ்நிலை இருக்கு. கேஸ் வந்து பல்வேறு நாடுகள்ல 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியால 6 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதான் எடுத்துக்கணும். இதுல வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க முடியும். சோ மற்ற நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு, பெரிய நாடுகள் வளர்ச்சியான நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏறும் போது நாம அந்த அளவுக்கு இல்லாம நம்மளுடைய நூத் பாப்புலேஷன் அதிகம், கொள்முதல் நம்ம அதிகமா பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரையுமே உபயோகப்படுத்தி வச்சுட்டோம். பெண்களுக்கு சார்ந்த கொண்டு வந்து வச்சிட்ட பிறகு நீ திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவர் வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒண்ணு. இதுல நீங்க சொன்ன மாதிரி 1, 2 என்னால பிரிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துலயுமே அவர் பெண்களை முன்னிறுத்தி தான், அவர் அதாவது குடும்பத்தை முன்னிறுத்தி. முக்கியமா
1: பெண்கள்னும் போது பெண் குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சிருது சார். என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், அவர்கள் கல்வி கற்பிப்போம்.
0: பேட்டி படாவோ பச்சாவோ பேட்டி படாவோ
1: அப்படின்னா கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தா எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மாபெரும் கருத்தை வந்து மனதுல வைத்துதான் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுது. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து குறிப்பிட நமக்கு வந்து தோணுது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் வந்து தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம நிறைய கண்டுபிடிப்பாளர்களாவும் வந்து ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரோவோட திட்டங்கள்ல திட்ட இயக்குநர்களா வந்து
0: எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். அதாவது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உள்ள போய் இவங்க தான் அப்படின்றது இல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அவங்களே லேடர்ல ஈஸியா மேல வருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல திட்டமா இருக்கும். அதுதான் அது PMC ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மானியமா இருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த முன்னெடுப்பு செல்வம்.

சீட்டமா இருக்கலாம், எல்லாத்திலயுமே அவர் வந்து ஒரு அந்த டச் இருக்கு. அதாவது அந்த தாய் அப்படின்றதுல இருந்து மகளிர் அப்படின்னு பெண்கள் அப்படின்றது இருக்கும். அவருடைய எண்ணம் வந்து ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தினர் முன்னேற்றம், குடும்பத்தை முன்னேறுச்சுன்னா அந்த சொசைட்டியை முன்னேறும்ன்றது இந்தியா வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சொசைட்டியல் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணுறாரு, அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11 இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த ஜிடிபி குரோத்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம், 4 வந்துட்டோம். ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சமயத்துல பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமா பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்ற நாடுகள்ல யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துறதே இல்லை. பேசும் போதெல்லாம் பேசுவாங்க, நம்மளுடைய இப்ப குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க, அதுதான் சொல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்ல இருந்து பல்வேறு கடைக்கோடி

0: சிஸ்டம் அது. அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்றாரு, ஒரு அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பது. நான் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11 இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த ஜிடிபி குரோத்ல வந்து
1: பாத்தீங்கன்னா
0: போயிட்டு இருக்கோம், 4 வந்துட்டோம். ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சமயத்துல பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமா பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்ற நாடுகள்ல யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துறதே இல்லை. பேசும் போதெல்லாம் பேசுவாங்க, நம்மளுடைய இப்ப குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க அதுதான் சொல்றேன். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்ல இருந்து பல்வேறு கடைக்கோடி மகளிருக்கான ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதை செய்து காட்டுகிறார், சாதிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா.
1: தொழில் முனைவோர்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து அரசு வந்து செவ்வனே வந்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதற்கான அந்த கடன் உதவி, அப்புறம் வந்து உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கம் அளித்து இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, முத்ரா லோன் வந்து இப்ப இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு முக்கியமான ஒரு திட்டம். பாரத பிரதமர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள்ல முக்கியமா எல்லா திட்டங்களிலும் சரி, முத்ரா திட்டத்துல தமிழ்நாடுதான் முதல்ல பலன் பெற்றது. 25 வருஷத்துல முக்கியமா கடைசியா 12 வருஷத்துல அவர் கொண்டு வந்த திட்டத்துல அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரி தான், அந்த ரிஃப்ளெக்ஷனா தான் நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.
1: முத்ரா லோன்ஸ் பத்தி சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் சொல்லிட்டு தனியா செயல்படுத்தி, சிறு சிறு வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகள் அவங்களுக்கான கடனுதவி அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் பெற வச்சிருக்கு சார்?
0: நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க எனக்கே தெரியும். சோ ரொம்ப கடினமான காலங்களை கடத்தும் பொழுது இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்கும்ன்ற.
1: நாட்டு மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்ட மத்திய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ற விஷயத்த வந்து நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு? மூத்த குடிமக்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தனியா வந்து 5 லட்சம் காப்பீடு வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒன்னு லைஃப், இன்னொன்னு ஹெல்த், ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் எவ்ரி ஒன். வயசு வித்தியாசம் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கு. பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் சொல்றது இப்பெல்லாம் இல்லை, 2015-16 வந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தான் நீங்க சொல்ற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே, பிளஸ் இந்த ஓல்டேஜ் கார்டும். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் மொத்தம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், ஸோ அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வந்து அதை பெற முடியும். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசா எதுவுமே கொடுக்காமலே நம்மளால வந்து அந்த உதவியை நம்மளால பெற முடியும். இது வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கும் சரி, நிதி இல்லாத செக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கௌரவமான இடத்தில் இந்தியாவில் குடிமகன்களை வைக்கக்கூடிய திட்டமாக தான் இது ரெண்டும் நான் பார்க்கறேன்.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார், மிக்க நன்றி.
0: ஜெயின் வந்தே மாத்திரம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் 9:31 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களினை கேட்கலாம். தேன் சிந்துதே வானம். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நாட்டின் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில வருது பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில்.

0: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: பாடல்

0: மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் பாகூர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மின்துறை அலுவலர் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி குருவினத்தம் ராஜீவ்காந்தி சமுதாய நலக்கூடத்தில் நாளை 1/10/2026 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: உங்களையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: அடுத்ததா வருது இதய கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடல்.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வருது அடுத்ததா ஒரு சூப்பர் பாடல், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பாடல். என்ன படம் அப்படின்னா, மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல்களில். என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, கேட்டு ரசிக்கலாம் வாங்க.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம். டெல்லி ஏஞ்சல்.

நேஹல் இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் பாகூர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மின்துறை அலுவலகம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி குருவிநத்தம் ராஜீவ்காந்தி சமுதாய நலக்கூடத்தில் நாளை 1/10/2026 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில பாடல் வருது கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா, இளையராஜா, கரல்களில்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது?

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
3: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோம் FM ரெயின்போ புதுவை 102.8.

தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது. இது நம்ம ஆலய திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரல்களில் பாடல். கேட்கலாமா?

தேன்சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது தூரம் நின்னு போச்சு திரைப்படத்துல இருந்து. மலேசியா வாசுதேவன் அப்புறம் எஸ் ஜானகி இவர்களோட குரல்கள்ல ஒரு அருமையான பாடல் வருது, கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 10:48. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் பாடல்.

0: நேயர்களே, நேரம் 10:54 நாம தேன் சந்து தேவானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா நம்ம கேட்க போற பாடல் ஜானி திரைப்படத்தில் இருந்த ஜென்சி குரல்களில் கேட்கலாமா?
1: Just listen.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேன் சிந்துதே வானம். நேரம் 11 மணி. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சுவாமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். வளமான மண் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. முதல் 8:15

வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நாம புதுவாய் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. புதின பக்கங்கள் மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர் நல மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் எஸ் சபிதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4:00 சண்டே டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி சாண்ட்ரின். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம்.

8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 10 மணி வரையிலும் தேன் சுந்து தேவானம், மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சுந்து தேவானம் தொடரும். இதனிடையே 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 9:30 முதல் 1:30 வரையிலும், பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரையிலும் மணிக்கொருமுறையும், ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லி அஞ்சல்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.